0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் அல்ல, அது தேவையற்ற ஆடம்பரங்களை தவிர்த்து வாழ்வை முறைப்படுத்தும் ஒரு கலை. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. மனித வாழ்க்கையில் பணம் ஒரு முக்கியமான அத்தியாவசிய தேவையா இருக்குதுன்னு சொல்லலாம். தேவையான இடத்திற்கு தகுந்தபடி செலவு செய்து தேவையற்ற வீணான செலவுகளை குறைப்பது சிக்கனம். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பணம் செலவழிக்க அஞ்சுவது கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் மனிதரை நிம்மதியற்ற நபராக மாற்றிவிடும். ஆனால் சிக்கனம் மனிதனுக்கு கடன் இல்லாத சுதந்திரமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. மற்றவங்களை நம்மளை பெருமையா நினைக்கணும் அப்படின்றதுக்காக விலையுயர்ந்த ஆடைகள் பொருட்களை வாங்குறது புத்திசாலித்தனம் கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தின் மதிப்பை விட நம்ம குணத்தின் மதிப்பு தான் ரொம்பவே முக்கியம். அடுத்தவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்து தகுதிக்கு மீறிய ஆடம்பர பழக்கம்

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரியும் உண்டு.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: அள்ளிட்டு போங்க
4: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியமஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி புகழ், அதிகாரம் 24, குறள் எண் 239. வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். புகழ் பெறாமல் வாழ்ந்து மாய்ந்தவருடைய உடம்பை சுமந்து கொண்டிருக்கும் இந்த உலகமானது இயல்பாக தரக்கூடிய குற்றமற்ற வளமான விளைச்சலில் குறைந்துவிடும். அதாவது இந்த உலகத்தில் புகழ் தரும் நல்ல செயல்களை செய்யாமல் வெறும் உடலை மட்டும் சுமந்து திரிபவர்கள் வாழும் பூமியில் விளைச்சல் குறையும் அப்படின்றதுதான் திருவள்ளுவருடைய கருத்து. இந்த பூமியில வாழும் போது புகழ்பட ஏதாவது சாதனைகள் செய்யணும், அப்போதான் பூமி தாய் சந்தோஷமா நம்மள சுமக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த திருக்குறள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு நபருடைய வாழ்க்கை வரலாற்று சுருக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸ்டீபன் ஹாக்கிங், 1942 ஜனவரி 8 பிறந்தவர். உலக புகழ் பெற்ற பிரித்தானிய கோட்பாட்டு இயற்பியலாளர் மற்றும் அண்டவியலாளர். தீவிர நரம்பு மண்டல நோயால் பாதிக்கப்பட்டு உடல் முழுவதும் முடங்கிய பின்னும் கணினி குரல் கருவி மூலம் பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் கருந்துளை கோட்பாடுகளையும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பட்டம் பெற்றவர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அண்டவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர். சின்ன வயசுல இருந்தே கணிதம் மற்றும் பிரபஞ்சத்தின் மீது அவருக்கு மிகப்பெரிய ஆர்வம். இருபது வயசு வரைக்கும் எல்லாரையும் போல இயல்பா வாழ்ந்த இந்த ஒரு இளைஞர் 21 வயதில் கடுமையான நரம்பு தளர்ச்சி நோயால பாதிக்கப்பட்டார். இன்னும் 2 மட்டுமே உயிர் வாழ முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. துள்ளி தெரிந்த இளைஞர் நாற்காலியில முடங்கினதுக்கு அப்புறமா அவர் காதுபடவே நிறைய பேர் பேசுறாங்க. 4 சுமந்து வாழணும், பூமிக்கு ஏன் இவர் பாரமா இருக்கணும் அப்படின்ற வார்த்தைகள். ஆரம்ப காலகட்டத்தில் முடங்கி போனாலும் கூட வைராகியத்தோடு தனது ஆராய்ச்சியை தொடர்ந்து பல தசாப்தங்களாக அறிவியல் உலகை வியக்க வைத்தார். கருந்துளைகளிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளிவருகிறது அப்படின்றத நிரூபிச்சாரு. ஐசக் நியூட்டன் வகுத்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற லூகேசிய கணித பேராசிரியர் பதவியையும் இவர் வகிச்சாரு. பொதுமக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் இவர் எழுதிய அறிவியல் நூல் உலக அளவில் மில்லியன் கணக்கான பிரதிகள் விற்று சாதனை படைத்தது. இந்த சாதனைகளுக்கான காரணம் என்ன தெரியுமா? தான் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளையும் இதுதான் தன்னுடைய இறுதி நாள் அப்படின்னு விடாமுயற்சியோட கடுமையா உழைக்க ஆரம்பிச்சாரு. தன்னை இகழ்வாக பேசிய நபர்களின் முன்னிலையில் தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணத்தோட செயல்பட்டாரு. இப்படிப்பட்ட புகழ்பெற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு அழைப்பு தான் இந்த திருக்குறள் நமக்கு கொடுக்குது. நம்மளுடைய செயல்கள் மூலமா மற்றவங்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன் தரக்கூடிய செயல்களை செய்யணும். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தகவலோடுகள் பெரும்பாலும் பிட்டுமென் அப்படிங்கிற ஒரு பொருளை வச்சுதான் போடப்படுது. இது குறைஞ்ச விலையில கிடைக்கிறதுனால ரோடு போடுறதுக்கான செலவுமே ரொம்ப கம்மி. அதனாலதான் நிறைய நாடுகள் இந்த கருப்பு கலர் ரோடுகளையே செலக்ட் பண்றாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடியெல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில மங்கோலிய மன்னர் செங்கிஸ்கானும் அவருடைய பருந்தும் பற்றிய நிகழ்வு தெரிஞ்சுக்க போறோம். மன்னர் செங்கிஸ்கான்

வீரத்திற்கும் தைரியத்திற்கும் பெயர் பெற்றவர். பல போர்களிலும் திக்க தெரியாத காடுகளிலும் வழிகாட்டியாக உதவி செய்தது அவர் வளர்த்து வந்த பருந்து. அதனால அந்த பருந்துக்கு மன்னர் செங்கிஸ்கானுடைய தோள்களில் எப்பவுமே இடம் இருக்கும். அவர் எங்கெல்லாம் போறாரோ நிச்சயமா அந்த பருந்தும் கூடவே வரும். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போறாரு. வழக்கம் போல தன்னுடைய பருந்தை கூட்டிட்டு போறாரு. வேட்டைக்கு அப்புறமா அவருக்கு பயங்கரமான தாகம். தண்ணீரை தேடி அலைகிறாரு. பல மணி நேர போராட்டத்திற்கு அப்புறமா ஒரு பாறையின் இடுக்கில் தண்ணீர் வழியறத கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே தன்னுடைய பையில இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணீரை சொட்டு சொட்டா நிரப்ப ஆரம்பிக்கிறாரு. அதுவும் பல மணி நேரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிடுச்சு.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல்.

0: திங்கள்
1: முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. வீரத்திற்கும் தைரியத்திற்கும் பேர் பெற்ற மன்னர் செங்கிஸ்கான் ஒரு பருந்து ஒண்ணு வளர்த்துட்டு வந்தாரு. பல போர்களையும் திக்கு தெரியாத காடுகளையும் அது வழிகாட்டியா இருந்தது. ஒரு முறை காட்டுக்குள் வேட்டையாட போயிருந்தாரு. வேட்டை முடிச்சதுக்கு அப்புறமா பல மணி நேர தேடலுக்கு பின் பாறையிலிருந்து நீர் வடியக்கூடிய ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறாரு. தன்னுடைய பாத்திரத்தை வச்சு பல மணி நேரமா பிடிக்கிறாரு. சொட்டு சொட்டா முதல் முறை நிரம்பியதை பறந்து தட்டி விட்டுருச்சு. இரண்டாவது முறை நிரம்பியதை தட்டி விட்டதும் அவருக்கு கோபம் அடக்கவே முடியல. அவ்வளவு தாகம், அவ்வளவு கோபம். உடனே என்ன செஞ்சாரு தெரியுமா? தன்னுடைய இடையில் சுருகி இருந்த வாளை எடுத்து பருந்தை வெட்டிட்டாரு. வெட்டினதுக்கு அப்புறமா தான் அவருக்கே உணர்வு வருது. கோபத்துல என்ன காரியம் பண்ணிட்டோம், பருந்த வெட்டிட்டோமே அப்படின்னு நினைச்சவரு முதல்ல தன்னுடைய தாகத்தை தணிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாரு. இப்போ அந்த பாறையிலிருந்து வடியக்கூடிய சொட்டு தண்ணீரை பொறுமையா பிடிச்சு குடிக்க அவருக்கு பொறுமை இல்லை. அதனால என்ன பண்றாரு, தண்ணி எங்கிருந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பாறையின் உச்சிக்கு ஏறாரு. ஏறி பார்க்கும்போது அவருக்கே தெரியுது, அந்த இடத்தில் கொடிய விஷமுள்ள பாம்பு ஒண்ணு செத்து கிடந்தது. ஆக இந்த தண்ணியில அந்த பாம்புடைய விஷம் கலந்திருக்கும். அதனாலதான் இந்த கழுகு தண்ணீரை இரண்டு முறையும் தட்டி விட்டு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுகிட்டவரு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. தன் மீது அன்பு கொண்டிருந்த ஒரு வாயில்லா ஜீவனை தன்னுடைய அடக்க முடியாத கோபத்தால் கொன்று விட்டோமே அப்படின்னு அந்த இடத்திலே அழ ஆரம்பிச்சிட்டாரு. வருத்தத்தோட அரண்மனைக்கு திரும்பி வந்தவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த கழுகை பொன்னால், அதாவது தங்கத்தால செய்ய சொல்லி அதனுடைய இரண்டு சிறகுகளிலும் ஒரு வாக்கியத்தை எழுதி வைக்கிறாரு. கோபத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் எக்காலத்திலும் தோல்வியை தருபவை அப்படின்னு அதுல எழுதி தன்னுடைய சிம்மாசனத்தின் மீது வைத்து அந்த பருந்துக்கு மரியாதை கொடுத்தாரு. ஆமா நேர்களே, கோபத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் எப்பவுமே ஆபத்தையும் தோல்வியையும் தரும். உணர்ச்சி வசப்பட்டு சிந்திக்கும் போது மூளையின் தெளிவு குறைந்து தவறான செயல்களுக்கு வழிவகுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, நான் அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையற்றும் அப்படிங்கிறத வந்து சொல்லி நம்ம நிகழ்ச்சியை அப்படியே தொடங்கிடலாம். இன்றைக்கி சிறப்பான வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே இந்த ஆடி மாதங்களில் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற நாளாக வந்து இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை நிறைய கோயில்களில் வந்து நிறைய வந்து பூஜைகள் வந்து நடக்கும். அதே மாதிரி நிறைய இடத்துல அன்னதானங்கள்லாம் வந்து போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வெள்ளிக்கிழமைகள் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துக்கு ஒரு பிரசித்தி பெற்றது தான். இந்த வெள்ளிக்கிழமை என்று இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக தொடங்கி, அதுவும் மாதத்தோட கடைசி நாளாக வேறு இருக்குது, அதை நான் மறந்தே போயிட்டேன். இன்றைக்கி வந்து ஜூலை 31, இன்னொரு ஒரு மாதம் வந்து முடிய போகுது. எப்படி வந்து இந்த 7 மாதம் முடிஞ்சுது அப்படின்னு வந்து தெரியல. இதுக்கப்புறம் 2026ங்கிறது வந்து எப்போ ஆரம்பிச்சது, எப்போ முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் வந்து அடிக்கடி வந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா 7 மாதத்தை வந்து ஃபுல்லாக நிறைவு பண்ணியாச்சு. இன்னும் 5 மாதம் தான் 2026 வந்து பேலன்ஸ் இருக்குது. 5 மாதத்தில் உங்களுக்கு நினைக்கிற விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இந்த 2026 நம்ம அந்த தொடங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து இருங்க. யோசித்திருப்போம், ஆனால் அப்படியே கைவிட்டிருப்போம். அப்படின்னா கைவிடாமல் 2026 உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க. 7 மாதங்கள் வந்து முடிஞ்சு போச்சு. சரி, அப்படியே நம்ம இன்றைக்கி வானிலை தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 29 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 41 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் தெரிவிச்சிருக்காங்க. நல்லா அதிக பலமான ஒரு காற்றை வந்து வீசிட்டு இருக்கு. அதுவும் கடல் மேலே இன்னும் அதிகமான காற்று வந்து வீசிட்டு இருக்கு. அதனால் நம்ம மீனவர்களையும் கடலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து இன்றைக்குமே வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்ததாக பாடல்கள் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசி FM 90.4.

0: நிமித்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900.
1: ஆடினா
2: ஆடை
1: ஆடைனா
2: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
2: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு
2: வெளுப்புப்பாடு
1: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:22 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோச எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா வாகனங்கள் தான். அதுவும் இருசக்கர வாகனங்கள் அப்படிங்கிறது நம்மளோட முக்கியமான ஒரு ஒரு பொருளாக மாறிடுச்சு. எல்லா வீட்லேயும் 1, 2, 3 வரைக்கும் வந்து இருசக்கரங்கள் வந்து வாகனங்கள் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் வந்து இப்போ சின்ன சின்ன கடைகளுக்கு போகிறது கூட நம்ம இருசக்கர வாகனங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால் மெக்கானிக் அப்படின்ற அந்த பணி அப்படிங்கிறது வந்து ஒரு பீக்குக்கு வந்து போயிடுச்சுன்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் மெக்கானிக் ஷாப் வந்துருக்கு. மெக்கானிக் ஷாப் திறந்தால் நிச்சயமாக நம்ம வந்து நஷ்டமடைய மாட்டோங்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வேலைகள் வந்துருக்கு. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருந்தது. மழை காலத்துலனா மெக்கானிக் ஷாப்பை வந்து மூடுறதுக்கே அவங்களுக்கு மனசு வராது. அவ்வளோ வேலைகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போனா போய் மெக்கானிக்கிட்ட வந்து கேட்டால் எப்பாவது லீவு கிடச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ வேலைகள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த மெக்கானிக் பணி இருக்கு இல்லையா, முக்கியமான பணி, இதற்கு பயிற்சி வந்து தராங்க. அதுவும் இலவசமான பயிற்சி வந்து கொடுக்குறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் மூலமாக ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் வந்து நடத்துகிறாங்க. நம்மளுடைய புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே இருக்கக்கூடிய பூமாலை வணிக வளாகத்தில் இலவசமாக 2-வீலர் மெக்கானிக் பயிற்சி 30 நாள் வழங்க போகிறாங்களாம். இதில் காலையில் 9:30 போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் மதிய உணவு, டீ, இதெல்லாத்தையும் வந்து இலவசமாக வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கான பொருட்கள் எல்லாமே இலவசமாக வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் போயிட்டு கற்றுக்கிட்டு வந்தால் மட்டும் போதும். இப்படி நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஊரக சுய வேலைவாய்ப்பு இந்த மாதிரியான நிறைய பயிற்சிகள் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. அதில் அடுத்த மாதம் வரப்போகுது இலவச 2-வீலர் மெக்கானிக் பயிற்சி. இதற்கு வந்து விண்ணப்பிக்க நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 19 வயதுலேருந்து 50 வயதுடைய ஆண்களோ பெண்களோ யார் வேணால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர August 3rd வந்து விண்ணப்பிக்கணுமா? விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு எண் கொடுத்துருக்காங்க, நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம். கேட்டு டவுட் கேட்டு நம்ம போய் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். 8825954443 இதுதான் அந்த எண். 8825954443 இந்த எண்ணுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்களும் போய் சேர்ந்துங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கி ஜூலை 31 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருந்தாங்க. யார் தெரிவித்தாங்க அப்படின்னா, இந்த கோழி இறைச்சி விற்பனை செய்வார்கள் அந்த வியாபாரம் வந்து பண்ணுறவங்களாக இருக்கட்டும் சரி, அந்த கடைகள் வச்சு நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் சரி, அவங்க தான் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. எதுக்காக இப்படி திடீர்னு வந்து உங்கள் கடையை வந்து அடைக்கணும், எதுக்காக வந்து கோழிகள் இறைச்சிகள்லாம் வந்து விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோழிகளை ஏற்றுறதுக்கு முன்னாடி, இந்த கரெக்டாக கோழிகளை வந்து லோடு ஏற்றி கடைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அந்த பண்ணைகளில் 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து அந்த கோழிகளுக்கு இறைச்சி, அந்த இறைச்சிக்கு வர்ற கோழிகளுக்கான தீவனம் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது வந்து அப்படி கொடுக்கறது தான் கரெக்டாக செரிமானமாக

இங்கே வந்து சேரும் போது சரியாக வந்துருக்கும், அதை வந்து வெட்டி கொடுக்கறதுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோழிகளோட வெயிட்டு வந்து அதிகமாக வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே கோழிகளை லோடு ஏற்றும் போதே அந்த கோழிகளுக்கான அப்போ கொஞ்ச நேரத்தில் தீவனத்தை வந்து கொடுத்துறாங்க. அது வந்து சேர்ந்து நமக்கு வெட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அது செரிமானம் ஆயிருக்காது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அந்த லோடு வந்து வந்து சேரும்போது அதோடய வெயிட் இருக்கு இல்லையா, சாப்பிடும்போது அதிகமாக இருக்கும், கொஞ்சம் நேரத்திலே அதோடய வெயிட்டு செரிமானம் ஆனதுக்கப்புறம் பாதியாக வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இறைச்சிக்குள்ளே நம்ம அந்த கோழியோட தீவனம் அப்படிங்கிறது இருக்கும்போது அதை சாப்பிட்ற நமக்குமே உடலுக்கு வந்து ஆபத்து வந்து வரும் அப்படின்னு இந்த மாதிரி பல விதிகள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து கட்டுப்பாடோடு வந்து வச்சுக்கணும்னா கோழிகளுக்கு அந்த டைம் சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேரத்தை வந்து சரியாக வந்து பார்த்து வச்சுக்கணும். 12 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லோரும் சாப்பாடு கொடுக்கணும். அதை வந்து கரெக்டாக ஒரு கட்டுப்பாடான ஒரு திட்டம் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நெறிமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு போராட்டத்தை வந்து பண்ணுறாங்க. பெருசாக இருந்தும் வந்து சாலையெல்லாம் இறங்கி போராட்டல, யாரும் வந்து கடை திறக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து கடை திறந்திருக்கலாம், அது வந்து தெரியலை. ஆனால் தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தழுவி நாங்கள் கடை அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி கோழிகள் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். வெள்ளிக்கிழமை அதனால் பிரச்சனை இல்லை. வெள்ளிக்கிழமைங்கிறதுனா அதிகமாக வந்து கோழிகள் வந்து யாரும் பெருசாக வாங்க மாட்டாங்க நம்ம பகுதியிலேயே இருக்கட்டும் சரி. அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமைலாம் பெருசாக வந்து கோழிக்கு வந்து மோசம் இருக்காது. பார்ப்போம், ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து அப்போ தெரியும் இது வந்து தேவையா இல்லையா அப்படின்னு. இப்போ எடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம ஊரில் பெண்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், நம்ம ஊருக்குள்ளேயே வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை வந்திருக்கு. இங்கே நிறைய தொழில்கள் இருந்தாலும் அது கிட்டத்தட்ட 90% மேலே அது ஆண்களால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை ஒரு எண்ணமும் வந்து இருக்குது. ஆனால் அப்படின்னு கிடையாது, சில கடினமான விஷயங்களை வந்து இந்த வெயிட் தூக்குறது அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பாதி அளவுக்கு பெண்களோட உதவி பண்ணாலும் நிறைய விஷயங்கள் வந்து பெண்களாலையும் பண்ண முடியும். ஆனால் என்ன, அவங்களுக்கு வந்து அந்த அதுக்கான பயிற்சியோ அதுக்கான ஒரு ஆர்வமும் சில பேருக்கு வந்து இருக்காது. சில பேர் வந்து பர்மிஷன் வந்து கிடைக்காது வீட்டில். அதில் முக்கியமான தொழிலாக நான் வந்து பார்க்குறது தான் ஆட்டோ ஓட்டுறது. ஆட்டோ அப்படிங்கிறது நம்ம ஊரில் எவ்வளோ முக்கியமான ஒரு வேலை, எவ்வளோ பரபரப்பான ஒரு வேலை அப்படிங்கிறது ஆட்டோ ஓட்டுறது. அதில் பெண்கள் இருக்கிறதுங்க வந்து ரொம்ப கம்மியாக வந்து இருக்கிறது ஒரு பெரிய ஒரு மன வருத்தம். இப்படி ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுமே பெண்களால் வந்து பயன்படுத்திக்க முடியலையே, பெண்களை வந்து அதில் வந்து ஈடுபட முடியலைங்கிறது. இது எதுக்காக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று நான் ஒரு அக்கா வந்து பார்த்தேன், நம்ம ஊருக்குள்ளே ஒரு ஆட்டோ டிரைவர் அக்கா வந்து இருக்காங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி தான் யாராச்சும் ஒரு ஆள் வந்து தொடங்கி வைக்காச்சும் வரணும். அப்போ முன்னாடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம ஊருக்குள்ளே வந்து செட் ஆகாது, நம்ம ஊரில் நிறைய வந்து நிறைய மக்கள் வந்து நம்ம இரவு நேரத்தில் வந்து ஆட்டோ ஓட்டுற மாதிரி வந்துருக்கும், சில நேரத்தில் யாராச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் பெண்களுக்கு வந்து சரிபட்டு வராது அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க. அப்போனா கிடையாது, எல்லோரும் நம்ம மக்கள் தானே, நம்ம ஊரில் இருக்கவங்க தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானே. அதனால் இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறதுக்கும் பெண்கள் வந்து ஆர்வப்படணும். ஆட்டோவுக்காக இலவசமான ஆட்டோ வந்து வேறு நம்ம ராமநாதபுரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க, ராமநாட்டில் கொடுத்துருக்காங்க, ரோட்டரி சங்கம் சார்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சில பல விஷயங்கள் பெண்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லதுதான். யாராவது ஆட்டோ ஓட்டணும்னு ஆசைப்பட்டால் கத்தாத வச்சுங்க, சில காலத்துக்கு அப்புறம் ஆட்டோ ஓட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட நல்லா இருக்கும். இந்த மாதிரியான வேலைகள் ஏதாச்சும் கற்று வச்சுங்க. இப்போ அடுத்து விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 12 கேரட் 1 கிராம் தங்கம் 10825 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,230 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,892 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பவுன் தங்கத்தின் விலை 1,05,840 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். பாடல்கள் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர். பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் அப்போது கூறினார். அரசின் முயற்சிகளாலும் மக்களின் பங்கேற்பாலும் பஸ்தர் பகுதி வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார். வன்முறை சூழலில் இருந்து இப்பகுதிகள் மாறி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதாக அவர் குறிப்பிட்டார். பஸ்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள், மின்சாரம், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதோடு நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் ஆகியோரும் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மக்களின் நலன்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று பிரதமர் இக்கூட்டத்தில் பேசும்போது கூறினார். கடல்சார் பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டார். உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். பெட்ரோலியப் பொருட்களின் தடையற்ற விநியோகம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். கடல்சார் திட்டங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் துறைமுகங்களின் திறன்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் முயற்சிகள் மூலம் 2030 ஆண்டுக்குள் மேலும் 700 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து தற்போது 200 மில்லியன் டன்னாக உள்ளது என்றும் இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2019 ஆம் ஆண்டு மொத்த வாகனங்களில் 0.17% மட்டுமே மின்சார வாகனங்களாக இருந்தன என்று அவர் கூறினார். தற்போது அது 8.26% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 1.23 கோடி மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 53,000 சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். குவாலியரில் தொலைத்தொடர்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், குவாலியர் நகரம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய திட்டங்களின் மூலம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியில் குவாலியர் நகரம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மைபாரத் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் கல்லூரியில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை
2: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர்.
5: பேர் வந்து எஸ் ரித்திகா. எங்க காலேஜ்ல வந்து மை பாரத் இயக்கத்துல இருந்து போதை விழிப்புணர்வை பத்தி ஸ்பீச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதை நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பார்க்கப்படுது. இது போதை விழிப்புணர்வை பத்தி நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசியிருந்தோம். இதுக்கு வழிவகுத்த என்னோட காலேஜ்க்கும் மை பாரத் இயக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
6: என்னோட நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ட்ரக் ஃப்ரீ யூத், இளைஞர்களோட திறமையும் அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்காக வந்து
2: மகாநதி நீர்பகிர்வு தொடர்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்றும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், கோவா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத்தின் 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் காந்திநகரில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையால் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 7 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவின் 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கடந்த சில நாட்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதில் அமெரிக்காவின் எஃப்னேசா எலிசன் தங்கப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: ஆனோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள் உங்க வீட்டு பங்கன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க த ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 பாம்ப கண்டா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாம்பே நடுங்கிற ஒரு ஆள்னா அது கீரி பிள்ளைதான். ஒரு வீட்டு போன சைஸ்ல மட்டுமே இருக்கிற கீரிக்கு ஏன் பாம்புகள் இவ்வளவு பயப்படுது? பாம்போட விஷத்தை வச்சு தாக்கலாம்ல அப்படின்லாம் சின்ன வயசுல யோசிச்சிருப்போம். ஆனா ஏன் தாக்க முடியலன்னு அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? பாம்புகள்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ராஜநாகம் கிட்டத்தட்ட 20 அடி நீளம் வர வளரும். எதிரிய பாத்துச்சு அப்படின்னா பாஞ்சு தாக்கும். ஆனா கீரிட்ட இது பழிக்காது. பாம்புகளை வீழ்த்த அதோட தலைய குறி வச்சு கரெக்டா தாக்கி தலைய ஈஸியா துண்டாக்குற பவர் கீரிட்ட இருக்கு. அதே சமயம் இயற்கையாவே பாம்புகளோட விஷம் கீரிகளை பாதிக்கிறது கிடையாது. கீரிகளோட குட்டிய தாய் கீரிகள் இல்லாத சமயத்துல பாம்புகள் தாக்குமா? அதனால கீரிகள் தன்னோட சந்ததிகளை பாதுகாக்க பாம்ப எந்த இடத்துல கண்டாலும் சண்டை போட்டு கொன்றுமா? இப்ப தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த பாம்பும் கீரியும் அடிக்கடி சண்டை போடுது அப்படின்னு. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:22 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விளையாட்டு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். விளையாட்டு தகவல்களில் காமன்வெல்த் போட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. காமன்வெல்த் தான் இப்போதைக்கும் இருக்கக்கூடிய மிக பரபரப்பான போட்டி தொடர். அந்த காமன்வெல்த்தில் நம்ம இந்தியா நேற்று வந்து ஒரு 3 வெள்ளி பதக்கம் வந்து வென்றிருக்காங்க. மொத்தமாக 3 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு 15 பதக்கங்களை நம்ம இந்தியா இது வரைக்கும் வந்து வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே ஒரு 17 போட்டிகளில் வந்து விளையாட இருக்காங்க. அதில் 2-3 ஃபைனல் வந்து இருக்குது. பார்ப்போம் அதில்னா எது இதில் வந்து நம்ம இந்தியா வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய போட்டிகளை வந்து விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த பதக்கப்பட்டியல் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் பின்னடைவாக தான் வந்துருக்கு. நம்ம இந்தியா 8வது இடத்துல வந்து இருக்காங்க 15 பதக்கத்தோட. முதலிடத்தில் ஆஸ்திரேலியா, யாருமே தொழ முடியாத இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. 103 பதக்கம் வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல கனடா வந்திருக்கு. 14 தங்கம் வந்து பெற்று 40 பதக்கங்கள் மொத்தமாக வந்து வாங்கியிருக்காங்க. சரி, அடுத்ததாக வந்து பார்க்கும் பொழுது நம்ம கிரிக்கெட் வந்தால் நம்ம இந்தியாவோட முக்கியமான ஒரு வீரராக ஒரு காலகட்டத்தில் வந்துருந்த சீனியர் பிளேயராக வந்து இருந்தவங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து கேப்டனாகவும் சில காலம் வந்து இருந்திருக்காங்க. நிறைய மேட்ச் வந்து கேப்டனாக வந்து இருக்காங்க. அதேமாதிரி ஐபிஎல்லே மிக முக்கியமான ஒரு வீரராக வந்து இருந்த ரஹானே, அஜிங்கியா ரஹானே, அவங்க வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. இனிமேல் நான் வந்து கிரிக்கெட் வந்து விளாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். ஏன்னா அவங்க புதுசாக வந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ரஹானே பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பரபரப்பாக வந்து சொல்லுவாங்க. வித்தியாசமான ஷாட் வந்து அடிப்பாங்க. பெரிய ஷாட்டாக வந்து அடிக்காமல் நல்லா கரெக்டாக இப்படி ஒரு கிரிக்கெட்டராக வந்து இருக்கணும், அவர் பார்க்குறதுக்கே வித்தியாசமான ஒரு கிரிக்கெட்டராக வந்து இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு பரபரப்புக்கு வந்து பெருசாக இடம் கொடுக்காம டீமுக்காகவும் ஸ்கோர் வந்து உயர்த்தணும்னு சொல்லி நல்லா விளையாண்ட அஜிங்கியா ரஹானே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரிட்டையர் ஆகிட்டாங்க. அவங்க வந்து பெரிய மேட்ச்கள் இப்போ வந்து பெருசாக வந்து விளையாடுறதுல இருந்தாலும் அவங்களோட பங்களிப்புக்கு ஒரு நன்றி. இப்படி பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: யார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீ உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
5: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். போக்குவரத்து அப்படின்ற விஷயத்தில் நம்மளுடைய ராமநாதபுரம் அடுத்த கட்டத்துக்கு வந்து போக போகுது அப்படின்னா சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து விமான நிலையம் வந்து அமைக்கிறதுக்காக இடம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள் வந்து பார்த்து அதுக்கான முயற்சிகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதை தொடர்ந்து பார்க்கும்போது சாலைகள் வந்து அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இன்னொரு பாமன் பாலமும் இன்னொன்று வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்கான ஒரு முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க. அதே தொடர்ந்து ரயில்வே, நம்மளுக்கான ரயில்வேஸுக்கும் தண்டவாளங்கள் அமைக்கிறதுக்கான ஒரு புதிய பணி வந்து துவங்க போகுது. அதுக்காக தான் நம்ம புதிய பாலம் வந்து கட்டினாங்களே, பாலத்துலேயே ஒரு பக்கத்தை வந்து இன்னொரு தண்டவாள பாதை வந்து வர்றதுக்காக, ரயில் பாதை வந்து வர்றதுக்காக அந்த வெட்டு வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கான ஒரு திட்ட அறிக்கையை வந்து தயாரிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரி திட்ட அறிக்கையாக இருக்க போகுது அப்படின்னா, மானாமதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இரண்டாவது அகல ரயில் பாதை அப்படின்ற ஒரு பாதை வந்து உருவாக்க இருக்காங்க. 113 கிலோமீட்டருக்கு வந்து இருக்க போதாம். 113 கிலோமீட்டர் தூரத்துக்கு மானாமதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வேற ஒரு பகுதியில் வந்து போக போகுது. ஏன்னா அதே பக்கத்தில் வர முடியாது இல்லையா, கொஞ்சம் தள்ளி போகிறதுனால எந்தெந்த பகுதிகளில் ரயில்வே நிலையங்கள் வந்து வரப்போகுது, ரயில்வே ஸ்டாப் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும், எங்கெங்கனா வந்து பாதைகள் வந்து போகப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து இங்கே லெவல் கிராசிங் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு

பல இடத்தை வந்து யோசித்து கரெக்டாக திட்டமிட்டு அதுக்காக யார் யார்கிட்ட வந்து இடத்த வந்து வாங்கணும் அப்படின்னு கையகப்படுத்தணுமோ அவங்களுக்குன்னா அதுக்கான ஒரு பணத்தை வந்து கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் வந்துருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கான இரண்டாவது அகல ரயில் பாதை வந்து அந்த அதுக்கான பணி வந்து தொடங்கிறாங்க. இன்னும் 2-3 வருடத்தில் அதுக்கான மொத்த பணி வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய வேலைகள் அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் இரண்டாவது ரயில்வே நிலையம் இந்த எந்தெந்த ஏரியாக்களில் வந்து வரப்போகுது, எந்தெந்த பக்கம் வந்து நம்ம இன்னும் ராமேஸ்வரத்துலேருந்து மானாமரைக்கு ட்ரெயின் வந்து போக போகுது அப்படின்னு இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வாழ்ந்து வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் சரியாக 8:40 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியும் வந்தாச்சு. இதே நிறைவு பகுதி நிகழ்ச்சிக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதம் ஜூலை மாதம் சிறப்பான 7வது மாதம் வந்து நிறைவாயிடுச்சு. பள்ளிகள் ஆரம்பித்து 2 மாதம் வந்து ஆகிடுச்சு. எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது நாட்கள் எவ்வளோ வேகமாக போகுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நாளைக்கு August 1 அப்படின்னு சொல்லுவேன், அடுத்த சில நாட்களே August 31 அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு நாள் வந்து வேகமாக வந்து போயிட்டுருக்கு. பரவாயில்ல, இவ்வளோ வேகமாக ஓடுற நாட்கள் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் நல்ல விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும். இந்த மாதம் நீங்கள் ஏதாச்சும் வந்து கற்றுக்கிட்டீங்க, ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏதாச்சும் பழகிக்கிட்டீங்க, ஏதாச்சும் தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா சந்தோஷம், வாழ்த்துக்கள். அப்படி வந்து பண்ணலை அப்படின்னா அடுத்த மாதமாவது தொடங்குங்க, ஆரம்பிங்க, உருவாக்குங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்து நாளை August புதிய மாதத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய். நீங்கள் ஒரு நேரம் கேட்டு இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன்.

0: பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஸ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதா முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்க இது வகை செய்வதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்க மாநில அரசுகள் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதை இச்சட்ட மசோதா கட்டாயமாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் முக்கியமான பிரச்சினை என்று அவர் தெரிவித்தார். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கும் கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். அமைச்சரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே இந்த மசோதா நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே வினாத்தாள் முறைகேடு பிரச்சினை நிலவுவதாகவும் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை அரசு உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இது மாணவர்களின் நலனை பாதுகாத்து வெளிப்படையான தேர்வு முறையை ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிரசாதம் ஸ்டால்ஸ் கொடுக்கிறது, பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல வந்து நடக்க போகுது. ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லயே நடக்கும். டெண்டர்கள் எடுக்கும் பொழுது லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாத்திக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து பிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கிறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும்.
2: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், தேனி ஆகிய இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக தாவேக்கு அரசு இதுவரை எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த தாவேக்கு அரசு நிர்வாகம் தெரியாமல் திணறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இனியாவது மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சனைகளையும் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேய
4: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 70 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2023 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சத்திய ஞான சபை வசம் உள்ள 71 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், பெருவள்ளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக அரசு கூறியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். வள்ளலாரின் நோக்கங்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களை சென்றடைவதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், செய்திகளை நம்பகத்தன்மையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை செய்தியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் செய்திகளை சரிபார்த்து துல்லியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாட உள்ளார். ராஜஸ்தானின் கோட்டாவில் அமைக்கப்படும் விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தனர். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் நலன் தொடர்பான உச்சிமாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2,467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கவுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதலுக்கான ஆணைகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் நேற்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன் அங்காடி வளாகத்தில் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பளுதூக்குதலில் ஆடவர் 110 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும் மகளிர் வட்டையறிதலில் சீமா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஸ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இரண்டாவது ஆடி வெள்ளி தின வாழ்த்துக்கள் எனது அன்பான சகோதர சகோதரிக்கு சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு மன்னிக்கும் குணம் வந்து ரொம்பவே ஒரு நல்லது. ஏன்னா கண்டிப்பாக நம்மளை யார் எப்படி பேசியிருந்தாலும் கொண்டிருந்தாலும் அடிச்சிருந்தாலும் நம்ம இயேசுநாதர் சொன்ன மாதிரி ஒரு கன்னத்தை காட்டினா அடித்தா மறு கன்னத்தை திருப்பி காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதுகெல்லாம் அந்த காலத்துகளில் நடந்துச்சு. சரி, யார் என்ன பேசினாலும் உட்காந்து யோசிப்பாங்க. சரி, இவங்க எதுக்காக பேசுனாங்க, இவங்க நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னா யோசிப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது, டக்குன்னு பேசினாலே திருப்பி பேசிடுறாங்க. ஸோ வந்து அதனால் மன்னிக்கும் குணம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அஜின் கே ரஹானே அவங்களுக்கு வந்து நேற்று வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க. அவங்க 91-85 டெஸ்ட்டு 2020 இதெல்லாம் வந்து ஆடியிருக்காங்க. ரஞ்சித் கோப்பையில் வந்து மும்பை அணிக்காக 2011 வந்து ஒரு 14,000 ரன்னுக்கு மேலே அடிச்சுட்டு எல்லா கிரிக்கெட்லேயும் இருந்து ஓய்வு வர்றாங்களாம். அவங்களுக்கு நம்ம ரசிகர்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு சிவகாசியிலேருந்து சண்முகராணி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு நல்லா சத்தமாக கடல் ஓசையை கேட்டுட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு ஆசை படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து கும்பகோணத்திலிருந்து மணிச்செல்வி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கடலோசை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கான், நல்ல தகவல்கள் வந்து நல்ல நல்ல தகவல்கள் கொடுக்குறாங்களாம். இந்த வானொலி இதெல்லாம் வந்து அப்பப்போ தெரிவிக்கிறாங்களாம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை கடலோசைக்கு சொல்லிட்டு அவங்க ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க, புன்னகை மன்னன் இந்த படத்தில். இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70-94-43 99-99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அதோட உங்கள் வாழ்த்துக்களையும் மறந்துடாதீங்க. வாழ்த்துக்களோட கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இறஞ்சிருங்க கடலோசை பண்பலை 90.4 உங்கள் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாப்பாடா?
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: ஒன்பது மணி 25 நிமிஷத்துல கடல் ஓசை பண்பலை 90.4 தான் நம்ம அழகான 2 பாடல்கள் கேட்டு வந்தேன். சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏனோ கருகின்றது. எப்படி கவிஞர் வந்து ஒரு அப்படி அழகாக எழுதியிருக்காப்புல. இது வந்து பூவையும் குறுக்கி மனிதர்களையும் குறுக்கி வந்து ஒரு ஒரு உள் அர்த்தம் வந்து அந்த காலத்துக்கு கவிஞர்கள் ஒரு கவிஞர்கள் தான். இப்போ எழுதுறாங்கன்னாலும் டக்கு டக்குன்னு ஓப்பனாக பேசிடுவாங்க. ஆனால் அந்த இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்கள்லையும் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவில் பாடல் எழுதுவாங்க. நம்ம அதை உத்து கவனிச்சா தான் இதுக்கு இன்னர்த்தமா இதுக்கு இன்னர்த்தமா அப்படின்னு வந்து எல்லாராலும் வந்து கவனிக்க மாட்டோம். சில பேர் பாட்டை மட்டும் கேட்டு போவாங்க, சில பேர் அந்த சரணத்தில் என்னென்ன அர்த்தங்கள் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு உட்காந்து யோசிப்பாங்க. ஏன்னா முன்னாடியெலாம் நம்ம வானொலி கேட்கும்போது அவ்வளவு அழகாக வந்து யோசிப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்போ அவ்வளவு வேலைகள் இருக்காது, சும்மா அப்படியே உட்காந்து பொழுதுபோகு நம்ம கேட்டுகிட்டு இருப்போம். அப்போ வந்து நல்ல நல்ல பாடல்களும் ஒழுக்கி உண்மையிலேயே இசைக்கு நிகர் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு வந்து பழங்காலத்தில் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த மாட்டு கொம்பில் இந்த ஓட்டக்கால நாள்கள்லாம் இருக்கும், அதை என்ன செய்வாங்க அப்படியே ஒரு நூலில் கோர்த்து அழகாக அந்த மாட்டை கட்டி விட்டுட்டு அந்த மாட்டை விடுவாங்க. இந்த காசுக்காகவே நிறையா பேர், ஏன்னா அப்போ வந்து பணம் கம்மி தானே, அப்படியே பணம் காசுக்காகவே போய் அதை விளையாண்டு அதை வந்து ஒரு நல்ல ஒரு கலாச்சாரமாக கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அண்டா குண்டா போனிச்சட்டி தங்க காசு காரு இப்படிலாம் கொடுத்து மக்கள்களில் வந்து ரொம்ப அவங்க வெறி பிடிச்சி விளையாடுற அளவுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் பழைய விளையாட்டுக்கள்லாம் சரி, இப்போ வந்து அது வந்து ஒரு காலத்துக்கு இப்போ சரியாக வந்தாலும் இதுக்கு ஆசைப்பட்டு நிறையா பேர் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் இதெல்லாம் இந்த விதியை கட்டுப்படுத்தி கரெக்டாக கொண்டு வந்து ஜல்லிக்கட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய விளையாட்டை மீட்டு எடுத்தாங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு, யாருன்னு கேட்போம்.
7: எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கத்துடன்

0: சித்தார் ஹோட்டலிலிருந்து தௌபிக் ரஹ்மான், அவங்க தான் அவங்க மாமா மையன் சலீம் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள், 15வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவங்க சார்பாகவும் அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் சலீம் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
1: கடல் ஓசை 90.4 இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். எனக்கு தங்க மனசுக்காரன் படத்திலிருந்து உடுக்கம் உடுக்க சத்தம் கேட்ட தாயி என்ற பாடலை போடுங்கள். நன்றி.
0: வெள்ளச்சாமி அண்ணா அவங்கதான் பேசியிருந்தாங்க, ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 7094439999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. அடுத்து ஸ்டெல்லா, அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு காக்கிச்சட்டை படத்திலிருந்து ஒரு எஸ்பி சார் ஒரு குரலில் ஒரு அழகான ஒரு மெலடி சாங்னு கூட சொல்லலாம், முத்தான பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் வாங்க.

0: பாஸ்போர்ட், டிக்கெட் இது எல்லாமே அவசியம். இன்டர்நேஷனல் ஐடி கார்டு பாஸ்போர்ட்னு தெரியும், ஆனா அதை வச்சுக்கிட்டு மட்டும் வெளிநாடுகளுக்கு போயிட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. சரி, அப்பனா விசானா என்ன தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நாம போக யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க தேவையில்ல, ஆனா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போக அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. அதே மாதிரிதான் நாம இந்தியாக்குள்ளேயே போக விசா தேவையில்ல. ஆனா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நாம எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டோட தூதர நாம எதுக்கு அந்த நாட்டுக்கு போறோம், என்ன ஏது அப்படின்ற காரணத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். அந்த அனுமதி சீட்டு பேர் தான் விசா. விசாலேயே டூரிஸ்ட் விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசான்னு ஏகப்பட்டது இருக்குது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தான் மக்களே. இப்போ நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்து வந்து தங்கச்சி மடம் புதூரில் இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அனுப்பியிருக்காங்க. இனிதா பிரகாஷி அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. அவங்க தம்பி ஜேம்ஸ் எதிரும் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு சிவா மனசில் சக்தி அந்த படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் எதிரும் அவங்களுக்கு வந்து எனது சார்பாகவும், கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், அந்த இனிதா அவங்க சார்பாகவும், அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து ஒருத்தர் வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
2: வணக்கம், நான் சித்தார் ரோட்டிலிருந்து வித்யாசா பகுதி பேசுறேன். எல்லாருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாக. இங்கு எங்க சச்சா ஆஜா மேதி அவர்களுக்கு 58வது பிறந்த நாள். அவளுக்காக எனக்கு நானே யாரோ தானா அந்த பாட்டு போடுங்க. படகு பேரு
1: நன்றி. என்ன சித்தார் ஹோட்டையிலேருந்து ரிஜாசா பவுல்வி அவங்க தான் பிஸி இருந்தாங்க. அவங்க சச்சா காஜா முஹிதீன் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. நிறையா எஸ்எம்எஸும் காலும் பண்ணி பாட்டு கேட்டிருந்திருக்கீங்க. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் வந்து வாழ்த்துக்களை ஒரு அழகான தலைப்போட வராங்க. தலைப்பை கேட்டு இதில் பாட்டு கேட்க முடியாதவங்க அதில் நீங்கள் பாடலை கேட்கலாம். அவர்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதிலை சொல்லிட்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க, இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்ல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட தொடர்ந்து பேச போறது நான் இவாஷ்னி மற்றும்
3: அமளி ஜெனிஃபர்.
2: ஸோ மற்றவங்களோட மனசில் என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட உலகமுமே நம்மளுடைய உலகம் மாதிரி தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி கடவுள் ஒரு சூப்பர் பவர் கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சமீபமாக எனக்கு ஒரு கேள்வியுமே தோணுச்சு. ஆனால் அப்படி இருந்தாலுமே சில நேரங்களில் பிரச்சனை தாங்க. காரணம் கடைசியில் இந்த விவேக் காமெடி மாதிரி ஆனாலும் ஆகிரும். ஆனால் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களோட உலகத்தை புரிஞ்சுக்கிறோமா, குறிப்பாக அவங்க பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய செயல்களாக இருக்கட்டும் இதெல்லாமே இப்போ உள்ள குழந்தைங்கள்ட்ட கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் ஒரு பெற்றோர்களாக இறங்கி, இல்லைன்னா கூட பிறந்த நம்மளுடைய அக்கா அண்ணாவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடர்ந்து இருக்க போகுது. ஸோ உங்கள் வீட்டு குழந்தைங்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அவங்களுடைய செயல்களாக இருக்கட்டும் வார்த்தைகளாக இருக்கட்டும் அதை பகிர்ந்துக்கிற கால் பண்ணுங்கள் 7094439999. ஏன்னா இப்போ பெரும்பாலான குழந்தைங்க எல்லாருமே இந்த ஜென்சி கிட்டாவும் அதே மாதிரி ஜென் ஆல்ஃபா கிட்டாவுமே இருக்காங்க. அதாவது இந்த 2000 to 2012 வரை பிறந்தவங்களை வந்து ஜென்சி கிட் அப்படின்னு சொல்லுவோம். 2012 மேலே 2031 வரை உள்ள குழந்தைங்களை ஜென் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளில் இப்போ வந்து சமீபமாக சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு சில இடங்களில் மென்ஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். அவங்களோட உலகம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் நேற்று ஒரு 11:30 போல் சின்ன பாலத்தில் பெரிய பசங்கள்லாம் படிப்பாங்க இல்லையா அந்த ஒரு அரசு பள்ளிக்குமே போயிருந்தோம். போகும்போதே ட்ரெயின் வந்து கேட்லாம் வேற போட்டாங்க, அதனால அதெல்லாம் தாண்டி ஸ்கூலுக்கு போகவே ஒரு 11:30 ஆகிருச்சு. ஆனால் அங்கே ஒரு நல்ல விஷயம் ஒன்று முதல் முதல்ல போயிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய காலத்தில் வந்து வந்தாங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா விஷ் பண்ணுவோம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் அப்படின்ற ஒரு விஷயமே இருந்தது. இது வந்து ஒரு சூப்பரான விஷயமா நான் அங்கே பார்த்தேன். அது மட்டும் கிடையாது, அப்படியே போயிட்டு அவங்களோட மிங்கிள் ஆகிறது கஷ்டமான விஷயம்லாம் கிடையாதுங்க. டக்குன்னு எல்லா குழந்தைங்களுமே நல்லா சூப்பராகவே பேசினாங்க. பேசினதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு அவங்களுடைய உலகம் வேற நம்மளுடைய உலகம் வேறன்னு. அது ஒரு மாதிரி தினுசா இருந்தது. இதுக்கான காரணங்கள்ல ஒண்ணு, இப்ப வந்து எல்லார் கையிலயும் மொபைல் போன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதா கூட இருக்கலாம். ஸோ அங்க அவங்க கிட்ட பேசினதுல 2 பேர்கிட்டயே தனியான மொபைல் போனே இருக்குதான். இப்ப நாம படிக்கும்போது பெருமளவு மொபைல் போன்லாம் கிடையாது. எப்ப என்னோட கைக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா டைம்க்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறனாலதான் என் கையில அப்பயே மொபைல் போன் வந்துச்சு. இல்லைன்னா அதுவுமே கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஸோ இதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம். குழந்தைங்களோட உலகத்தை நம்மளுடைய அமலியக்கா வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்களா இல்லை அதை பற்றி எதாவது தெரியுமா அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுடைய உலகத்தை புரிஞ்சுக்கிறது இருக்கே அது ஒரு தனி உலகம். அவங்க பேசுகிற பாசையும் பண்ணுற கூத்துகளையும் பார்த்தா நாம் வேற கிரகத்தில் இருந்து வந்த மாதிரி தான் முழிக்க வேண்டியிருக்கு. ஒதுங்கி நின்று யோசிச்சா இதில் நம்ம சைடும் அவங்க சைடும் எங்கே இடிக்குதுன்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னைக்கு இன்ஸ்டா ரீல்ஸ் அடித்து விடுற வார்த்தைகள் நம்ம காதில் விழுந்தா புரியவே மாட்டுது. சிக்மா தெலுலு அப்படின்னு நாம் டூத்பேஸ்ட் கம்பெனி பெயர் மாதிரி தான் என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா இது, தமிழை கொள்றாங்க, நாங்கள்லாம் அப்போ எவ்வளவு மரியாதையாக பேசணும்னு பெரிய புராண பாட தொடங்கிடுவோம். இது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு ஜாலியான விஷயம். நம்ம காலத்துல நாமளும் எங்கேயோ சுவரை பார்த்து விசில் அடிச்சதும் நமக்கே உரிய வார்த்தைகளை பேசி திரிஞ்சதும் இப்போ அதை மறந்துட்டு இவங்களை மட்டும் குத்தம் சொன்னா நியாயமா? வீட்டில் வந்து ரூம்ல உட்காந்தா போதும் கதவை சாத்திடுவாங்க. எதையாவது கேட்டோம்னா சும்மா கடுப்பேத்தாதீங்கன்னா எரிஞ்சு விழுவாங்க. உனக்கு ரொம்ப திமிரு பிடிச்சிருச்சு பதிலுக்கு நாமளும் கத்துவோம். அவங்க குழந்தைகளும் இல்லை, பெரியவங்களும் இல்லை. நடுவில் இருக்கிற இக்கட்டான ஸ்டேஜில் சில ஹார்மோன்கள் செய்கிற வேலையினால தான் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுன்னு சொல்லலாம். சாப்பிடும்போதும் சரி, பாத்ரூம் போகும்போது கூட கையில் மொபைல் இருக்கணும். நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள சந்தேகிப்போம். அவங்களோட மொத்த உலகமும் இப்போ டிஜிட்டல் மயமாயிடுச்சு. நம்மக்கிட்ட பேசுனா நம்ம எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்போம்னு நினச்சிட்டு அதனால தான் யாருமே இல்லாத தனி உலகத்துக்கு போயிடுறாங்கன்னு சொல்லலாம். அவங்கள மாற்றணும், நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கயிறு கட்டி இழுக்கிறத விட்டுட்டு அவங்க காலத்துல நின்று யோசிச்சு பார்க்கணும். நாம அவங்களுக்கு காவல்காரங்க மாதிரி இருக்கிறத விட்டுட்டு ஜாலியா பேசுற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசினா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எப்போதுமே நம்ம உலகத்துக்கு குழந்தைகளை இழக்கிறத விட்டுட்டு குழந்தைகள் உலகத்துக்கு நம்ம போயிடணும், அதுதான் நல்லது. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: நேரம் சரியாக 10:19 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. குழந்தைங்களோட உலகம் அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமானது. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபமா அவங்களுடைய உலகத்தை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு கஷ்டமான ஒரு விஷயமாவும் கூட இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ அந்த வகையில உங்க வீட்டில் உள்ள குழந்தைங்களோட உலகத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்க, இல்லை அப்படின்னா புரியவே முடியல, அவங்க வந்து தனி உலகத்துல இருக்காங்க அப்படின்னா கூட உங்களுடைய கருத்துக்களை நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் தாராளமா பகிர்ந்துக்கலாம். கால் பண்ணுங்க 709-443-9999. கண்டிப்பா குழந்தைங்களோட உலகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட சில தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சு அது மூலமா நம்ம ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் முடியும் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி பசங்கள்கிட்டயுமே கேட்டுட்டேன். இந்த மாதிரி என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி பேசுவீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து நிறைய பேரும் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்குள்ள இந்த செல்ல பேர்லாம் வச்சு சொல்லி கூப்பிடுற ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது என்னடா செல்ல பேரு அப்படின்னு கேட்கும்போது தான் இன்னொரு அர்த்தமும் வந்து வேற ஒருத்தவங்க சொன்னாங்க, அதாவது பட்ட பேருக்கா, அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன பட்ட பேர்கள்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் வந்து எங்கள் கிளாஸில் ஒருத்தவனை வந்து மாவுலா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அந்த மாதிரியான ஒரு பேர் அப்படின்னு கேட்டதுக்கு அவன் பார்க்கறக்கு அந்த மீன் மாதிரியே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த பேர் வச்சு கூப்பிட்டா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் யோசித்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிடும் போது அப்படி தான் இருந்தான், ஆனால் அதுக்கப்புறம் சரியாயிட்டான், சிரிச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பட்ட பெயர்கள் ஒருத்தவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து அவங்கள காயப்படுத்தும் அப்படின்றத வந்து நேற்று ஒரு நிகழ்வு மூலமாக நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பட்ட பெயர் அப்படின்றது நம்ம கூப்பிட்டா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்குற வகையில் இருக்கணுமே தவிர அவங்கள எந்த வகையிலையும் அழுக வைக்கிற இல்ல அவங்க மனசை நோக வைக்கிறபடியோ இருக்க கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இதை பத்தின விரிவான தகவல்களை இப்ப நம்ம வந்து அமளிய காட்டிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுறது நம்ம ஊரில் ரொம்பவே காமன் தான். ஆனால் அது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு யோசிச்சா அங்கே தான் நிறைய விஷயம் இருக்குது. ஸ்கூல் காலேஜ் வயசு அப்படிங்கிறது பசங்க ரொம்ப யோசிக்கிற பருவம். நம்ம ஜாலியாக ஒன்று சொல்லுவோம், ஆனால் அவங்க மனசில் பெரிய காயத்தை ஏற்படுத்தும். கருப்பு, குண்டு, ஒல்லி, மட்டை அப்படின்னு அவங்களோட கலர், ஹைட்டு, வெயிட்டை வச்சு பேர் வச்சா அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணிடும். அப்புறம் யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க. இப்படி தாங்க ஒரு வேலையாக நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அங்கே ஒரு பையனை வந்து, அதாவது ஒரு மாணவனை, அவங்க கூட படிக்கிற சக பள்ளி மாணவர்கள் அவங்கள பட்டப்பெயர் வச்சு கூப்பிட்டாங்க. அதை கேட்டதும் அந்த பையன் ரொம்ப தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பழைய நிலைக்கு வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சில நேரங்களில் வீட்லேயும் இந்த மாதிரி நடக்கும். அது பட்டப்பேர் வச்சு கூப்பிடலாம், தப்பு இல்லை, ஆனால் அது எந்த அளவுக்கு கூப்பிட, எதை வச்சு கூப்பிடுறோம், சந்தோஷமான பேர் வச்சு கூப்பிட்றோமா அப்படிங்கிறது தான் விஷயம். அவங்கள மட்டம் தட்டுற மாதிரியோ கலாய்க்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது. அவங்களோட திறமை, அதாவது அவங்க ஏதாவது விஷயத்தில் கிங் மேக்கராக இருப்பாங்க, பாடலாம், ஆடலாம், நல்லா படிக்கலாம், நடிக்கலாம், இப்படி திறமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி ஏதாவது திறமைகளை குறிக்கிற மாதிரி பட்டப்பேர் வைக்கும்போது கூப்பிட்டா தப்பே இல்லை. இல்லைன்னா நம்மளோட ஆம்பிஷன் என்ன, ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ, டாக்டர், இன்ஜினியர், கப்பல் கேப்டன் அப்படின்னு வருங்கால குறிக்கோளை வச்சு அருண் ஐஏஎஸ், தோம்னிகா ஐபிஎஸ் இப்படின்னு கூட பதவிகளை சேர்த்து வச்சு கூப்பிட்டா அவங்க இன்னுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுறத கண்டிப்பாக தவிர்க்கணும். உங்கள் செல்ல பெயர் அவங்கள அழ வைக்கக்கூடாது, சிரிக்க வைக்கணும். பசங்க சந்தோஷப்படுற மாதிரி இருந்தால் அந்த பேருக்கு தப்பே இல்லைன்னு சொல்லலாம். மற்றவங்களை காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி வர்ற எந்த சந்தோஷமும் அது சந்தோஷம்னு பொருள் தராது. குழந்தைகள் உலகத்தில் பட்டப்பெயர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த பட்டப்பெயர் எந்த அளவுக்கு அவங்கள வந்து பாதிக்குது அப்படிங்கிறத பெற்றோர்களாகிய நம்ம கவனித்து இந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாதுப்பா, நீ ஒரு பட்டப்பெயர் வைக்கிற அப்படின்னா அவனுக்கு அது செல்ல பேர், அவன் அந்த பட்டப்பெயர்னால அவன் வந்து சந்தோஷப்படுறானா அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பட்டப்பெயர் வச்சே நீ கூப்பிடணும் அப்படின்னு செல்லமா பிள்ளைகளை வந்து கண்டிக்கலாம்.
6: ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய அக்காவுமே நிறைய தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம கூட ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
6: வணக்கம்.
2: யாசின் பேசுறமா? வணக்கம். நல்லா இருக்கோம்.
6: வணக்கம் அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். இப்ப எல்லாரும் என்ன நல்லா இருக்கலாமா யோசி?
6: ஆ, சூப்பரா இருக்கேன்க்கா. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுல வந்து எத்தனை குழந்தைங்க கிட்ட இருக்காங்க?
2: எனக்கு பேச்சிய ரெண்டு பேர் இருக்கலாமா.
6: ஓகேக்கா. இப்ப அவங்க வந்து அவங்களுடைய உலகத்தை உங்களால எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதா?
2: உலகத்துல அவங்க உலகம் வந்து வேற மாதிரி உலகம், நம்ம இருந்த உலகம் வேற மாதிரி உலகம்.
6: இப்ப அவங்க
2: மாதிரியே நம்மளும் பரக, நம்ம சின்ன பிள்ளை மாதிரியே மாற வேண்டியதா இருக்குது அவங்கள மாதிரியே. சொன்னேல பட்ட பேர் சொன்னேல,
6: ஆமாக்கா,
2: அது கட்டாயமா வச்சு கூப்பிடவே கூடாதுமா.
6: கண்டிப்பா.
2: முன்னாடி இருந்துச்சு, எங்க காலத்துல கூட இருந்துச்சு, எங்க காலத்துக்கு முன்னாடி முன்காலத்துல இருந்துச்சு, முன்னோர்காலத்துல இருந்துச்சு. இப்ப கூப்பிட்டா இந்த பிள்ளைகளுக்கு சடாரணும் கோவம் வந்துடும், எதையாவது செஞ்சுக்கிறாங்களான்னு பயந்துரும், மனத்தாழ்மை உண்டாயிரும்.
6: கண்டிப்பா. இப்ப உங்களுடைய காலத்துல இருக்கும் போதுமே அது எவ்வளவு எந்த மாதிரியான கஷ்டத்தை கொடுத்துருக்கு?
2: அம்மா வந்து என்ன ஒளி குச்சின்னு கூப்பிடுங்க, நான் ஒல்லியா இருந்தேன், இப்ப கொஞ்சம் இதா இருக்கிறேன், அப்ப ஒளி குச்சியா இருந்தேன், ஒல்லி ஒல்லின்னு தான் என்னைய கூப்பிடுங்க. பள்ளிக்கூடத்துல வேற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிங்க இப்ப சொன்னியல ஐஎஸ் பாப்பா வக்கீல் இப்படி சொன்னியல, அதுவும் ஒரு நல்ல சந்தோஷமான இது. இப்ப பிள்ளைல அது நம்ம அவ்வளவு சொல்லிக்கிற அலுவலக எந்த படிக்க போறோம், இதா படிக்க போறோம்னு, அவ்வளவு வருங்காலத்துல எது வர்ற அலுவலோ அந்த பட்டத்தை வச்சு கூப்பிடுறது நம்மளுடைய சந்தோஷம். அதை கூட நல்லா வந்து நாடிட்டானக்கா அதுவும் நடத்தி தருவான். ஏமா
6: ஓகேக்கா, இந்த மாதிரி அவங்களுடைய செயல்கள்ல கொஞ்சம் நம்ம வந்து பெற்றோர்களுமே கண்டுக்கணும்.
2: கண்டுக்கிறேன். பெற்றோரை விட நான் பாட்டியா, பெற்றோர்கிட்ட சொல்றதை விட பாட்டியார்ட்டை அவங்க தாத்தாட்டையும் தான் ரொம்ப பயந்துக்கிறது.
6: இப்ப உங்க வீட்டுல உள்ள பிள்ளைங்களா ரொம்ப குட்டி பிள்ளைங்களா? இப்ப எந்த வயசுல இருப்பாங்க?
2: ஒண்ணுக்கு வந்து 9 வயசு ஆக போதுமா, அந்த 10வது மாசம் வந்துட்டா. ஒண்ணுக்கு வந்து 8 வயசு, 8 வயசு இல்ல 7.5 வயசு.
6: ஓகேக்கா. இப்ப அவங்க என்ன அவங்க பண்ற விஷயத்துல எந்த ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கவே முடியல, செய்யற செயல்கள்ல
2: எல்லாமே புரிஞ்சுக்கிற முடியுதும்மா, எல்லா செயலுமே எனக்கு நல்ல எங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறது, அவங்க என்ன சொல்ல வர்றாலும் எங்களுக்கு புரிஞ்சுக்கிறது.
6: ஓகே.
2: எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுக்கிறது, அவ்வளவு உலகம் நல்ல உலகம் தான். அவ படிக்கிறது வந்து நல்லா படிக்கிறாலும், நல்ல இது பண்றாலும், நல்ல டேலண்டா வர்றாலும், அந்த எழுத்து சொல்லி கொடுக்க வரையில நான் நல்லா தான் எழுதுறேன். என்ன நீங்க என்ன எழுத்துக்கு பிழை சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அவன் அந்த காலத்து பத்திரம் எழுத்து இருக்கும்லாமா?
6: ஆமாக்கா.
2: அது மாதிரி வருது மூத்தவளுக்கு, இளையவளுக்கு வந்து வந்தா எழுத்து சூப்பரா, இப்ப நம்ம புக்குல எல்லாம் இருக்குது மாதிரி எழுத்து, வடிவத்தோட அழகா எழுதுறா. இவளுக்கு கீச்சு கீச்சு எழுதுறாமா, அது என்னன்னு சொல்ல அவ சொன்னா அதை அழுகுறா, அவள் குறை சொல்லி கொடுக்க சொல்ற மாதிரி நினைக்கிறான்.
6: நினைக்கிறாமா
2: அவளுக்கு மனத்தாழ்மையா வருது, அவளை நல்லா சொல்ற மாதிரி, அவளை வந்து நல்லா சொல்ற மாதிரி அவ அம்மா அடிக்கிறா, அவன் நல்லா எழுதுறா பாரு, அவன் அந்த நீ சொல்லக்கூடாது, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, அவள்கிட்ட சொல்லி சொல்லி அதே மனப்பான்மைய ஆக்காத,
6: கண்டிப்பா
2: மாஸ்டர் இது பண்ணி போயிருவான் அப்படின்னு அவன் அம்மாவை சொன்னாரு. அப்ப என்ன டீச்சருக்கு விலங்கலைன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு சொன்னா, ஆனா எழுத்துதான் சரியான எழுத்துதான், ஆனா எழுதுறது புரிய மாட்டேங்குது அந்த எழுத்து, கீச்சி கீச்சி எழுதுறது.
6: ஓகே, இப்ப எத்தனை வயசு இருக்கும் அவங்களுக்கு?
2: அதான் 9 வயசு. அது எந்த எப்படி திருத்தலாம், அவரை எப்படி மாத்தலாம், ஆனா சொன்னா அவ ஒரே அழுவம்மா, நைட்லாம் சரியான அளவானாலும் மனப்பாடம் வந்து புக்க பாத்து எல்லாத்தையுமே சொல்றா, ஆனா கொஸ்டினை சேர்த்து சொல்லு, கொஸ்டினை சேர்த்து சொல்லுட்டா அவ அம்மா சொல்றா. இவன் வந்து இந்த ஆன்சரை மட்டும் சொல்றான், கொஸ்டினை நீ கேளுமா ஆன்சரை சொல்றோம்னு சொல்றான். அது நல்லதா?
6: ஒரு குட்டி விஷயமா இருந்தா கூட அதை ஏத்துக்க முடியல அவங்களால.
2: என்ன
6: பாடல் வேணும்?
2: எனக்கு வந்து படத்துல காயத்ரி மந்திரத்தை அந்த பாட்டு போடுங்க.
6: கண்டிப்பா குடுத்துடலாம்க்கா.
2: நன்றி, சந்தோஷம், நல்லதுமா.
6: பாம்பன்ல இருந்து நம்மளுடைய யாசின் அக்கா வந்து அவங்களுடைய அந்த குழந்தைகள் மத்தியில நடக்கிற ஒரு விஷயமா இருக்கிற ஒரு சின்ன நம்ம வந்து குறை சொன்னா கூட அதை வந்து ஏத்துக்க முடியாம இப்ப நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய வயசுன்னு பார்க்கும்போது அது சின்ன வயசு தான். கண்டிப்பா ஏதாவது நம்ம தப்பா சொல்ல போய் அவங்க வந்து கண்டிப்பா அழதான் செய்வாங்க. அதுக்குன்னு நம்ம வந்து இந்த கம்பேர் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்களோட சின்ன வயசு பிள்ளை வந்து நல்லா எழுதுறாங்க ஆனா நீங்க ஏன் ஒழுங்கா

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:40 குழந்தைங்களோட உலகத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா இல்ல அப்படின்னாலும், அவங்க செய்யற செயல்களா இருக்கட்டும், இப்ப பேசக்கூடிய புது புதுசான வார்த்தைகளா இருக்கட்டும், இதை வந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுதா இல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்றோமா இந்த காலத்துல, இதை பத்தி தான் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலையுமே நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டம் யோகநாதன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன். எப்படி நான் இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார், ரொம்பவே நல்லா இருக்கேன் சார்.
2: ஓகே. நான் இப்ப உங்க வீட்டுல வந்து பசங்க பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்களா?
3: பசங்க ரெண்டு பசங்க இருக்கிறாங்க சார்.
2: ஓகே. நான்
3: பெரியவனுக்கு வந்து 11 வயசுங்கக்கா, சின்னவனுக்கு 9 வயது.
2: ஓகே. நான் எப்படியும் இன்னும் கொஞ்ச வருஷத்துல வந்து அந்த டீனேஜ் அப்படின்ற ஒரு வயசை வந்து எட்டிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப மட்டும் இல்ல, இப்ப கூட குழந்தைங்களோட உலகத்தை வந்து புரிஞ்சுக்க முடியுதா?
3: அவங்க உலகத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது. எப்படின்னா, படிக்கிறதெல்லாம் படிச்சிடுறாங்க, ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிடுறாங்க.
2: ஓகே.
3: பட் மத்த வேலை அப்படிங்கறத டெய்லி செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த சாக்ஸ் வாஷ் பண்றதுலாம் அவங்க அம்மா வந்து அதெல்லாம் ஒரு பழக்கம், நீங்களே வாஷ் பண்ணிக்கணும், டெய்லி வாஷ் பண்ணி போட்டுக்கணும், வாட்டர் கேன் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கணும், காலையில வாட்டர் கேன்ல நீங்க தான் தண்ணி ஊத்தணும் அப்படிங்கறதெல்லாம் தினமும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது நம்ம வேலை, நம்ம கொஞ்சம் பொறுப்பா செய்யணும்னு செய்ய மாட்டேங்கிறாங்க.
2: இப்ப உங்களுடைய காலகட்டத்துல நீங்க வந்து சின்ன வயசுல எல்லா வேலையுமே இந்த மாதிரி கத்துக்கிட்டீங்களா?
3: இல்ல, நானும் அப்படிதான் சார் இருந்தேன். நானும் சின்ன சின்ன வேலைய, அதாவது அந்த சலுப்பு தன்மைங்கிறது வந்துடும். அது இப்ப வரையுமே எனக்கு வந்திருக்கிறதுனால, பசங்களை சின்ன வயசுலயே நம்ம பசங்களும் அதே மாதிரி வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்றேன் சார்.
2: ஓகே. இப்ப வேற என்னென்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்க முடியல, அதாவது அவங்க ஸ்கூல்ல எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியுதா, இல்ல வெளி போகும்போது எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுதா?
3: அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஸ்கூல்ல எல்லாமே, ஏன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் அதெல்லாம் வைக்கிறதுனால அவங்க இப்படிதான் அவங்க என்ன நடைமுறையில இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அது இயல்பாவே இருக்குது. அதே மாதிரி டெய்லி நாங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தா இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத, அது பிளஸ் டூ மைனஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. அதனால பள்ளி பருவத்துல பள்ளியில என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து முழுக்க புரிஞ்சுக்க முடியுது. வெளியில போனாலுமே அவங்க நம்மளுடைய சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும்க்கா. இன்னைக்கு நம்ம பட்ஜெட்டோட தான் வந்திருக்கிறோம், அதனால நம்ம தேவையில்லாத அப்பாட்ட கேட்க கூடாதுங்கறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இங்க இருந்து கிளம்பும் போத இல்ல கண்ணா, இன்னைக்கு என்னெல்லாம் காசுல இருக்குது, சம்பளத்தான் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு மாறுவாங்கக்கா. அதனால வெளியில போனாலுமே அந்த சூழ்நிலை புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பட்ட பேர் சொன்னீங்க பாத்தீங்களா, அது வந்து நான் வந்து நிறையவே அனுபவிச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பல்லு கொஞ்சம் தூக்கினாப்புல இருக்கும்க்கா. அந்த பள்ளியில படிக்கும் போதுலாம் அதை கிண்டல் பண்ணி ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாங்க. அப்போ பாத்தீங்கன்னா, 11வது 11வது எங்க அப்பா வந்து சூழ்நிலை காரணத்தினால என்னை பள்ளியிலயே நிறுத்திட்டாரு. ஆனா அது நிறுத்தினது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில நான் இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, காலேஜ் எல்லாம் போனோம்னா இன்னும் கிண்டல் பண்ணுவாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால யாருமே அவங்களுடைய குறைகளை வச்சு பட்ட பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கும்க்கா.
2: ஒரு
3: இப்ப எங்க அக்காவே, எங்க அக்காவே எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல கலரா வெள்ளையா இருப்பாங்கக்கா. எங்க மாமா வந்து கருவாச்சின்னு கூப்பிடுவாரு, அவர் எப்பயுமே சொல்லாம கருவாச்சி, ஏ கருவாச்சி. அது வந்து பாதிக்காது, ஏன்னா அவங்க வெள்ளையா இருக்கிறாங்க, அவங்க கருவாச்சின்னு சொல்லாம கூப்பிடுறதுனால அது பாதிக்கல. இதுவே கருப்பா இருக்கிறவங்களை கருவாச்சின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு சங்கட்டமா இருக்கும்.
2: கண்டிப்பா.
3: அதே மாதிரி ஒரு கூட்டத்துல நிறைய பேர் இடத்துல இருக்கிற இடத்துல வந்து மனைவி வந்து கணவன் வந்து நிறைய பேர் ஒருமையில டி போட்டு பேசுறது, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த சின்ன பசங்கள்ல எப்படி அவங்க பட்ட பேரை விட்டு கூப்பிட்டாங்களோ அதே மாதிரி ஒரு கூட்டத்துல மனைவி அப்படி பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கும். அது நிறைய பேர் புரிஞ்சிக்காம வந்து என்னடி அப்படிங்கறது, அவங்க 10-15 பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அவங்களுடைய சூழலை நாம் புரிஞ்சுக்கணும், அவங்க மனசு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கறத. கூட்டமா இருக்கிறங்கிறத விட பொதுவாவே என்னப்பல அப்படின்னு கூட கூப்பிடலாம், செல்லமா வேற மாதிரி கூப்பிடலாம், பேர் விட்டு கூப்பிடலாம்.
2: ஒரு கண்டிப்பான ஒரு பட்ட பெயர்னால ஒரு எதிர்காலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படலாம் அப்படின்றத நீங்க சொன்னது மூலமா நாங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதே ஒரு சொல்லுங்கண்ணா.
3: அதே மாதிரி நான் எனக்கு என்னுடைய கல்யாணம் காதல் கல்யாணம் தான்க்கா.
2: ஓகேண்ணா.
3: அப்ப நான் காதல் லவ் பண்ணும் போதே என் வைஃப் கிட்ட கேட்டேன்க்கா, இந்த மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க பெண்ணே, உனக்கு எதுவும் தோணலையா அப்படிங்கும் போது அவங்களுக்கு சொன்ன கருத்து வந்து உடம்புல இருக்கிற அழகை விட மனசுல இருக்கிற அழகுதான் முக்கியம், நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க, அது போது எனக்கு என்ன சொல்லிதான் கல்யாணம் பண்ணாங்கக்கா. அதே மாதிரியே ரொம்பவே சந்தோஷமா மகிழ்ச்சியா கல்யாணம் ஆகி ஒரு 13 வருஷத்துல அவங்களை கை நீட்டி ஒரு நாள் அடிச்சது இல்ல. நல்லா ஏன்னா என்னுடைய துறைய வந்து அவங்க நிறைய எடுத்துக்கிட்டாங்க, அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதே மாதிரி நம்ம பசங்களுக்கும் நம்மள மாதிரியே பல்லு வந்துருமோன்னு ரொம்பவே கவலையா இருந்தேன்க்கா. ஏதோ கடவுள் வரத்துல அவங்க அம்மா வரத்தை அவங்களுக்கு அரிசியா பல்லு வந்தது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம்க்கா. எனக்கு என்னுடைய மகிழ்ச்சி அவ்வளவுதான் வெளிப்படுத்தினேன். ஐயோ பல்லு நேரா போச்சு நம்ம பசங்களுக்கு, அவன் பள்ளிகள்ல எல்லாம் எந்த இதையுமே அவங்க அனுபவிக்க மாட்டாங்கிறது ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்ததுங்கக்கா. உண்மையிலேயே இப்பதாங்க நான் இந்த விஷயத்தையே பகிர்ந்துக்கிறேன், இதுவரை யாருக்குமே சொல்லல.
2: ஓகேண்ணா. நீங்க வந்து சின்ன வயசுல இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே தெரிய வருது எவ்வளவு நீங்க வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னு சொன்னது வழியா. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா கூட இப்ப நிறைய பிள்ளைங்க போன் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அது மூலமா புது புதுசான வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள் வந்து உங்க குழந்தைங்க பேசி இது எனக்கு புரியவே இல்லை அப்படின்ற எப்படியா தோணி இருக்குதா?
3: இல்ல அப்படி பேசுறது இல்லைங்க, அந்த பொய் பேசணும்னா உருத்து உருத்து அந்த மாதிரி பயன்படுத்துவாங்கக்கா. அப்பா உருத்தாத உருத்தாதீங்க, அப்புறம் காயக்கட்டைய இப்படி பண்ற மாதிரி பண்ணுவானுங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்கக்கா. சேட்டா அது நமக்கு புரியாது, என்னடா சொல்ல வர அப்படின்னா, அப்ப நீங்க பொய் பேசுறீங்க அததாம நான் சொல்றேன் அப்படின்னா அந்த போன்ல பாத்துட்டு அந்த மாதிரிதான் செய்யறாங்கக்கா.
2: அவங்களே அதுக்கான மீனிங்கையும் குடுத்துறாங்க
3: கொடுத்துறாங்க நமக்கு புரியலங்க போது ஒரு 2 தடவை செய்யறாங்க, என்னக்குன்னு சொல்ல வர என்ன சொல்ல வரேன்னா அப்ப அவங்க அதை சொல்றாங்க, அப்ப நீங்க பொய் பேசுறீங்க அததாம நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
2: அவங்களுடைய
3: அதே மாதிரி பெரும்பாலும் வந்து அதிகமா போன் 2 பேருமே யூஸ் பண்ண மாட்டாங்கக்கா. அந்த மாதிரி நாங்க ஆரம்பத்துல இருந்தே பழக்கிட்டோம், எடுத்தாங்க அப்படின்னம்னா ஒரு 5 நிமிஷம் பாப்பாங்க வச்சிருவாங்கக்கா. அதே மாதிரி அவங்க அம்மா போன் தான் அதிக வீட்டுல இருக்கும், அவங்க அம்மா போன்ல இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் இந்த இதெல்லாமே கூட இருக்காதுங்கக்கா, அவங்க எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க அம்மாவும் அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கறதுனால பிள்ளைங்களும் அந்த போன்ல எதுவுமே இல்லைங்கிறதுனால பயன்படுத்துறது இல்லைங்கக்கா அதிகம்.
2: ஓகே, நான் ரொம்ப நன்றி நான் உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு. அது மட்டும் இல்லாம எங்கேயும் பகிராத ஒரு விஷயத்த பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: படையப்பா படத்துல இருந்து மின்சார கண்ணா அந்த பாடல் போட்டுருங்க.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா ரொம்ப நன்றி அண்ணா.
3: ரொம்ப நன்றி.
2: நாமக்கல்ல இருந்து லோகநாதன் அண்ணா தான் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டது. அண்ணா சொன்னது மூலமாவே தெரிஞ்சிருக்கும் ஒரு பட்ட பெயர் அப்படின்றது சாதாரண விளையாட்டுத்தனமா நாமளும் பல பேரை கூப்பிட்டு அசால்ட்டா போயிருவோம், ஆனா ஒரு எதிர்காலத்தையே பாதிக்குது அப்படின்றத நம்ம அண்ணா பேசினது மூலமாவே தெரிஞ்சிருக்குது. இனிமே பட்ட பெயர் கூப்பிடும் போது நம்ம எப்படி கூப்பிடலாம் அப்படின்னா அவங்களுடைய திறமைய சொல்ற விதமாவும் அவங்க எந்தெந்த வகையில நம்மளுடைய கண்களுக்கு ரொம்ப அழகா தர்றாங்களோ அந்த ஒரு வகையிலையும் கூப்பிட்டோம் அப்படின்னா எந்த குழந்தைக்கும் எந்த விதத்திலையும் ஒரு காயத்தை கூட ஏற்படுத்தாது. அது பள்ளி அளவுல மட்டும் கிடையாது, நம்ம வீட்லயும் திடீர்னு அவங்க ஏதாவது வேலை பார்க்கும் போது இல்ல அவங்கள கூப்பிடணும் அப்படின்னா திடீர்னு பட்ட பெயர் வந்துடும். ஆனா அப்படி கூப்பிடுறத தவிர்த்துட்டோம் அப்படின்னா அவங்க மற்ற குழந்தைங்க கிட்டையும் பேசுறத முற்றிலும் தவிர்த்துருவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நிவாஷ்னி மற்றும்
3: அமளி ஜெனிஃபர்.
2: ஸோ இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம வந்து குழந்தைங்களோட உலகத்துக்கு உள்ள கொஞ்சம் போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுடைய உலகம் அப்படின்றது நம்மளுடைய உலகத்துலேருந்து கொஞ்சம் மாறுபட்டது. அப்போ வந்து நம்மளுமே குழந்தைங்களாக தான் இருந்திருப்போம். ஸோ நம்மளாலையுமே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் இப்போ எல்லாரும் வந்து ஒரு ஜென்சி கிட்டாவும் ஜென் ஆல்ஃபா கிட்டாவும் இருக்கிறதுனால கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ ஃபோனு சோசியல் மீடியாக்கள் இல்லை வந்து நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அவங்கள வச்சுருந்தா கூட நண்பர்கள் பேசுகிற வார்த்தைகள்னு சுத்தி உள்ள நடக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இருந்து நிறைய வந்து வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சோசியல் மீடியாக்கள் அப்படின்றது இந்த காலத்துல குழந்தைகள் மத்தியில தான் பெருமளவுல ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணமா இந்த இன்ஸ்டாகிராம் குழந்தைங்க மத்தியில பெருமளவுல ஒரு ஆதிக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா நாமளும் மற்றவங்களை மாதிரி இந்த ஸ்டோரி போடணும் நோட்ஸ் போடணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி கண்டிப்பா நமக்கு ஒரு ஐடி அப்படின்றது வேணும். ஏன்னா யாராவது ஒரு இடத்துல கேட்டுடுறாங்க, ஒரு குழந்தைகிட்ட இருக்குது அப்படின்னா கூட ஓ இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்மள்கிட்ட மட்டும்தான் இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணமே அந்த குழந்தைக்கு வந்துடுது. சொல்லப்போனால் நாங்கள் நேற்று வந்து சின்னப்பாளம் ஸ்கூல் போனோம் இல்லையா, அங்கே நிறையா பேரும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் எழுதினாங்க. அதில் ஒரு பையனுக்கு 3 ID 4 ID இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த தம்பியுமே சொன்னாங்க. ஸோ நானுமே இவ்வளோ பேர்கிட்ட நம்ம விசாரிக்கிறோமே நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிகிட்ட கேட்டேன். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஐடி உருவாக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு என்னோடய ஃபஸ்ட் லெட்டர் தான் ஃபஸ்ட்டு போடுவேன், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் லெட்டர் போடுவேன் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், இந்த மாதிரின்னு சொன்னாங்க. ஏன் இப்படி புரியாத மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா இதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டு இதெல்லாம் தெரியாதா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக கடந்தும் போயிடுறாங்க. இப்படி சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயமே சொன்னான், என்ன அப்படின்னா கூடவே எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேக் ஐடியுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதை வச்சு தான் நாங்கள் கிளாஸில் மற்ற பசங்களை வந்து ப்ராங்க்லாம் பண்ணுவோம், சும்மா சும்மா ஏமாற்றி விளாட்றதுக்காக ஒரு ஃபேக் ஐடியும் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கேருந்துடா கற்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்டமோ தான் தெரிஞ்சுது இதெல்லாம் நாங்கள் இப்போ உள்ள படங்கள்லேருந்து தான் பார்க்குறோம், நீங்கள் பார்த்தது இல்லையா லவ் டுடே படத்துலலாம் இப்படி தானே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குழந்தைங்க இப்போ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதே வந்து படங்கள்லேருந்தும் சினிமாக்கள்லேருந்தும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. ஸோ பெற்றோர்கள் நம்ம வந்து அவங்களுடைய உலகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்க வந்து ஃபோன்லையும் சரி டிவிலையும் சரி என்னென்ன மாதிரியான விஷயங்களை கத்துக்கிறாங்க இல்லை வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை பார்க்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேயரும் வாட்ஸ்அப்ல அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. யாரு என்ன சொல்றா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: அன்பான கடலோசை சொந்தங்களுக்கும் நேய பெருமக்களுக்கும் அறிவிப்பாளர்கள் தங்களுக்கும் பாம்பன் பணந்தோப்பு கோவலநகர் டிஆரின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தலைப்பு ஒரு அருமையான தகவலைப்பு கொடுத்துள்ளீர்கள், குழந்தைகளினுடைய உலகத்தை புரிந்து கொள்ளும் தன்மை. அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைய உள்ள குழந்தைகள் வந்து எந்த நேரமும் செல்லில் தான் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கே அழுதுச்சுன்னா செல்ல கொடுத்துட்றான், அவங்களுக்கு கண்களை பாதிக்குங்கிறது நம்மளுக்கும் தெரிய மாட்டேது. ஏன்னா செல்ல கொடுத்துட்டா வீட்டு வேலைகளை பார்க்குறேன் வேலை முடிஞ்சிருங்கன்னு முடிஞ்ச வரைக்கும் இந்த செல்லை இன்னும் அவாய்ட் பண்ணிடணும். அவங்களுக்கு சின்ன சின்ன பொம்மைகளை கொடுத்து இந்த ஆனா ஆனா இது மாதிரி நிறைய விளையாட்டு பொருள்லாம் இருக்குது அதையெல்லாம் வச்சு கொடுத்து அதில் வந்து அவங்களுடைய கவனத்தை கொண்டு சொல்லிருந்தோம்னா குழந்தைங்களுடைய வருங்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை கண்காணிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நம்ம தான் பார்க்கணுதே. அது மாதிரி இந்த பட்டு பேர்கள் வைத்து கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அது உண்மைதான். சில பேர் உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து அந்த அது சார்ந்த பெயர்களை வச்சு கூப்பிடும்போது அவருடைய மனதில் தாக்கத்தை உண்டு பண்ணு, அதுக்கு பதிலாக வேறு பெயர்களை கூப்பிடலாம்.

0: எங்க ஊர்ல கூட வந்து பரமசிவம் அவங்க வந்து கூட அங்கேயும் கூடுவாங்க, அவருக்கு சந்தோஷமா இருக்கும். என்ன கூட பள்ளிக்கூடத்துல பெரியவருங்க கூடுவாங்க, ஏன்னா கொஞ்சம் வளர்ந்ததுனால எங்களுடைய கெமிஸ்ட்ரி வாத்தியார் வந்து பெரியவருங்க கூடுவாங்க, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எங்க நண்பர்கள் அப்படித்தான் கூப்பிடுவாங்க. பட்ட பேர்களுக்கு வந்து ராமலிங்கம் என் பேரு, டிஆர்னு கூப்பிடுவாங்க எல்லாரும், அது பிரபலமாயிருச்சு. இது மாதிரி பேர்களை வச்சு கூடும்போது மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது மாதிரி கூப்பிடலாம். இன்னைக்கு நான் சொல்றேன் என்னன்னா, இன்னைக்குள்ள குழந்தைகளை வந்து கொஞ்சம் விளையாட்டு மூலமா அவர்களை கல்வியை புகுத்தின அளவுக்கு பொம்மைகள் அது மாதிரி இதுகளை வாங்கி கொடுத்தே செய்யலாம். அடுத்தபடியா வந்து எங்க ஊர்ல வந்து இன்னைக்கு கோடாங்கி என்று அழைக்கப்படும் பரமசிவம் அவர்களுக்கு பிறந்த நாள். அவர்களை வாழ்த்தும் விதமாக அவர்களே கேட்கிறார்கள் மீனவன் நண்பன் படத்திலிருந்து ஒரு பாடலை தாருங்கள் என்று. பண்பலையில் தவளை விடுங்கள். நன்றி நன்றி நன்றி.
1: நம்மளுடைய டிஆர்னா வந்து அட்டகாசமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த பட்ட பெயர் வச்சு கூப்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள்ட்ட சொன்னா கூட கேட்டுப்பாங்க இப்படிலாம் கூப்பிடக்கூடாது, அவங்களுடைய மனசு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க, அதே மாதிரி திருநங்கைகளா இருக்காங்க, திரு நம்பியா இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம சமூகத்துல வந்து இன்னுமே நிறைய இடங்கள்ல அந்த பழசுல நம்ம வந்து என்னென்ன மாதிரியான பெயர்கள் வச்சு சொன்னோமோ அதெல்லாமே இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல நடைமுறையில இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம குழந்தைங்கள்ட்டையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கள மாற்றுத்திறனாளின்னு தான் சொல்லணும், இல்லை இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து திருநங்கைகள் திருநம்பிகள் இப்படின்னு தான் சொல்லணுங்கிறத கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா பட்டப்பெயர் சொல்லி கூப்பிடுறது எப்படி வந்து ஒரு நபருக்கு கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி பார்வை சவால் உடையவங்களை வந்து வேறு பெயரில் சொல்கிறது, இல்லை செவித்திறன் சவால் உடையவங்களை வேறு விதமாக சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம மாற்றுத்திறனாளி அப்படின்னும், இல்லை இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரியான பெயர்கள்லையும் கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் மனசில் இந்த விதமான ஒரு அந்த கஷ்டம் அப்படின்றதுமே தோணாது. ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள் நம்மளுடைய கடமை அப்படின்றத சொல்லிட்டு மீனவ நண்பன் படத்துல இருந்து ஒரு நல்ல பாடலுமே வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:21 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. குழந்தைங்களோட உலகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, இல்லை அவங்களுக்குள்ளே என்னென்ன மாதிரியான கேள்விகள் இருக்குது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம். நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் அக்கா, எப்படிக்கா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன்க்கா. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இருக்காங்களா? உங்க வீட்டுல எத்தனை வயசுல குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க?
3: என் பேத்திங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பெரிய பேத்தி, சின்னவ 2 வயசு ஆகுது.
2: ஓகே. இப்ப உங்களுடைய பிள்ளைங்கள எல்லாரும்
3: எனக்கு 2 பசங்க, அவங்க வெளியில இருக்கிறாங்க, என் கூட இல்ல. இப்ப நாங்க வளர்ந்த காலத்திலயும் சரி, எங்க பசங்களை வளர்த்தின காலத்திலயும் சரி, இப்ப எங்க பேச்சுங்களை பாக்குறதும் சரி, ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருந்துகிட்டேதான் இருக்கு. காலகாலம் மாறிட்டேதான் வருதுன்னு நான் சொல்றேன்.
2: ஓகேக்கா, என்னென்ன மாதிரியான செயல்கள் இல்ல வார்த்தைகள்ல வந்து வித்தியாசங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லுவீங்க?
3: எல்லாமே தான். எப்படின்னாக்கா, நாங்க இருந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க, சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாங்கன்னாக்கா புரிஞ்சுக்கிறதுக்கு லைட் ஆகும், அதே சமயம் பெருசாக எடுத்துக்க மாட்டோம், என்னென்ன புரியாதுமே போயிடும். அது வளர்ந்த பின்னாடிதான் அதுக்கான அர்த்தமே புரியும். ஆனா எங்க பசங்களை வளர்த்துன காலத்துல பாத்தீங்கன்னாக்க, நம்ம ஒண்ணு சொன்னோம்னாக்கா கொஞ்சம் லேட் ஆனாலும், இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்திலயே புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த அளவுக்கு மெச்சூர்டா இருந்தாங்க. இப்ப என் பேட்டிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, என் பையன் எந்த அளவுக்கு இருக்கானா, அதை விட பல மடங்கு. இப்ப சின்ன பொண்ணு 2 வயசு பேட்டி, அவ அவ்வளவு இதா நாலேஜா இருக்கிறாங்க, அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கு. ஏதோ ஒண்ணு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி கம்பாரிசன், அப்பெல்லாம் வந்து எங்களை எல்லாம் கம்பாரிசன் பண்ணாக்க என்னன்னே புரியாது, நாங்க பெருசாவும் எடுத்துக்காம இருந்தோம். அந்த கம்பாரிசனே எங்க பசங்களை வளர்த்துக்குள்ள பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நீ கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. இப்ப என் பேட்டியில எடுத்துட்டீங்கன்னாக்க, அவங்க கிட்ட அந்த பக்கமே தலை வச்சு நம்ம படுக்க கூடாது, அந்த அளவுக்கு அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க.
2: ஓகே, 2 வயசுலயே அப்படி ஆயிடுறாங்களா?
3: ஆமா, இப்ப அவளும் அந்த மாதிரிதான் பண்ற. அக்கா ஏதாவது சொல்லிட்டாக்கா, அக்கா சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு இவ்வளவு கோவம் வந்துருது, அந்த மாதிரி பண்றாங்க. எங்க பையன் ஏதாச்சும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்சுக்கிட்ட கேட்டா, அவ வந்து டேடி பிளீஸ் டேடி பிளீஸ் டேடி ஒரு நிமிஷம்னு இவ திருப்பி கேட்கக்குள்ள அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆஃப் ஆயிடுறாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க.
2: இப்ப 2 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்கீங்க, போன் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா?
3: இல்லப்பா, அந்த பழக்கம் எப்பவுமே பெரிய பேட்டிகிட்டும் கிடையாது, சின்ன பேட்டிகிட்டும் கிடையாது. ஆனா பெரிய பேட்டி இப்ப எல்லாம் போன் பாப்பா இல்லன்னு சொல்லல, அவ வந்து ஸ்கூல் விஷயமா அவங்க மேம் எல்லாம் என்ன குடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பாக்குறதுக்கு பண்ணுவ, அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஹோம்ஒர்க் எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் பாப்பா.
2: யூடியூப்ல
3: 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அப்படி.
2: ஓகே.
3: அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட இந்த மாதிரி சப்ஜெக்டுக்காக பார்ப்பா. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவளுடைய ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு அவளுக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஹேண்ட் ஒர்க்கு, அது மாதிரி அவளுக்கு என்னென்ன தேவையா இருக்கோ அதெல்லாம் யூடியூப்ல பார்த்து பாட்டி டெய்லி ஏதாவது ஒண்ணு புதுசா செஞ்சு எங்கிட்ட டெய்லி நைட்ல காமிச்சுட்டே இருக்கா.
2: ஓகே, படிக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் சின்ன வயசுதான், இருந்தாலுமே அவங்க பேசுற வார்த்தைகள்ல இந்த வார்த்தை எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, அதை வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி?
3: அப்படியே இல்லப்பா, அவங்க வந்து ஒருவேளை தமிழ்நாட்டுல இருந்தாக்கா இந்த தமிழ் லாங்குவேஜ் வரக்குள்ள அவங்களுக்கு ஏதாச்சும் மாறுபாடு நமக்குள்ள கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அவங்க கர்நாடகன்றதுனால பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறது, சும்மா விளையாடக்குள்ளேயே கூட அக்கம்பக்கத்து வீட்டுல யாரா இருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷா தான் பேசுவாங்க, தமிழ் கிடையாது, இங்கிலீஷ்லதான் பேசிப்பாங்க. ஸ்கூல்லயும் இங்கிலீஷ்ல தான் பேசிப்பாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டுலனாக்கா இந்த லாங்குவேஜ் நமக்கு புதுசா இருக்கு, இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ தெரியாது.
2: ஓகே அக்கா, ரொம்ப நன்றிக்கா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து நேருக்கு நேர் படத்துல இருந்து மனம் விரும்பதே அந்த பாட்டு வேணும்.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா, ரொம்ப நன்றி.
3: நன்றிப்பா.
2: அரூர்ல இருந்து நம்ம வசந்தி ரங்கநாதன் அக்கா தான் வந்து பேசியிருந்தாங்க. இப்ப அவங்க வீட்டுல வந்து குட்டி குட்டியான குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செயல்கள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நாமளுமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததா ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, நேத்து போயிருந்தோம் இல்லையா அந்த ஸ்கூல்ல வந்து கேட்ட ஒரு விஷயம், கடைசியா நீங்க எல்லாருமே பார்த்த படம் எது அப்படின்னு கேட்டதுக்கு கிளாஸோட கை தூக்குனது ஜனநாயகன் படத்துக்கு தான். இதுல வந்து பாதி பேர் வந்து தியேட்டர் போய் ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தாங்களா, சில பசங்களும் சரி பொம்பளை பிள்ளைங்களும் சரி எல்லாருமே போன்லயே பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து சிலர்லாம் கடைசியில நாங்க அழுதோம்க்கா அப்படின்ற ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஏன் அழுதிங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த அளவுக்கு ஃபீலிங்ஸாவா இருந்துச்சு படம் அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படிலாம் கிடையாது எல்லாருமே அழுதாங்க, அது மட்டும் இல்லாம நாங்க பார்த்துட்டு போன ரீல்ஸ் வீடியோ எல்லாத்துலயுமே பார்த்தோம் எல்லாருமே அழுதாங்க, ஸோ நம்மளும் அழுகணும் அப்படிங்கிற மாதிரி அழுதோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இந்த காலத்துல சோசியல் மீடியாக்கள் அப்படின்றது நம்ம வீட்டு குழந்தைங்க கிட்ட பயங்கர அளவுல வந்து ஆதிக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் செலுத்துது. ஸோ வந்து அதுல வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் பாக்குறாங்க, என்னென்ன மாதிரியான தெரிஞ்சுக்கிறாங்க, நல்ல விஷயங்களுக்காக தான் பயன்படுத்துறாங்களா அப்படின்றத கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததா சில தகவல்களை இப்ப நம்ம கூட வந்து அமளி அக்கா வந்து பகிர்ந்துக்கிற இருக்கிறாங்க.
4: அந்த காலத்துல விளையாட்டுனா தட்டாங்கல், பல்லாங்குழி, கபடி, கொக்கோ, கண்ணாமூச்சி, ஓடி பிடிச்சி இந்த மாதிரியான விளையாட்டுகளாக தான் இருக்கும். இப்போ குழந்தைகள்கிட்ட விளையாட்டுன்னு கேட்டாலே மொபைல் கேமை தான் முழுக்க முழுக்க சொல்றாங்க. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, சப்வே, இன்னும் சிலர் கிரேனி கேம், இப்படி பல மொபைல் கேம்களையும் ஆன்லைன் கேம்களையும் விளையாடுறாங்க. இன்னும் சில சின்ன பசங்க சிக்மா பேட்டில் ராயல் அப்படிங்கிற கேம் ரொம்ப அதிகமாகவே விளையாடுறாங்க. இன்னும் சில பேர் ஏதோ கர்மாவா இந்த கேமு ரொம்ப பேய் கேம் மாதிரி பிள்ளைகள் வந்து ரொம்ப பிள்ளைங்க வந்து இப்போ விளையாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போ போய் விளையாடுவீங்க அப்படின்னு கேட்டால் காலையிலேயே அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுவோம், அம்மா மொபைலை சார்ஜ் போட்டு வச்சுருங்க அப்படின்னு. வீட்டுக்கு போனது மொபைலை தான் எடுப்போம் கையில், முதல்ல விளையாட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். உண்மைக்குமே சங்கட்டமாக இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது. அப்போது இந்த கண்ணாமூச்சி, பம்பரக்கட்டை, கோழிக்குண்டு இதெல்லாம் எப்படா விளையாடுவீங்க அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. பசங்க எந்த அளவுக்கு மொபைலுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்கன்னு நினைக்கவே பயமாக இருக்குது. சரிப்பா ஒரு நாள் மொபைல் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதான் டிவி இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி டிவியும் இல்லை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அப்போ தான் சொல்கிறாங்க ஓடி பிடிச்சி விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம் அப்படின்னு. இந்த அளவுக்கு இந்த காலத்து குழந்தைகள் மதிமயக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு புரிய வைக்கலாம். அந்த காலத்தில் விளையாட்டுனா எல்லாம் உடம்புக்கு வலுவை கொடுத்துச்சு, இந்த காலத்து விளையாட்டு மனசுக்கும் உடம்புக்கும் வலியை தான் கொடுக்குது. ஃப்ரீ ஃபயர், பப்ஜி கேம்லாம் ஆக மோசமாக இருக்குது. குத்துடா, அவனை சுடுடா, இவனை பிடிடா, பயங்கரமாக இருக்குது. அந்த காலத்து விளையாட்டுனா இவனை தொட்டுட்டேன், அவனை தொட்டுட்டேன், நீ தான் அடுத்து கண்ணை மூடணும் அப்படின்னு கேட்க பயம் வராது. இப்படி குழந்தைகள் வேறு மாதிரி வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில்.

அடுத்ததா ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்க, என்ன அப்படின்னா கோஸ்ட் பிராங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த நிறைய வந்து இப்ப என்ன ஆகுது அப்படின்னா சோசியல் மீடியாக்கள்ல பேய் இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே போய் வீடியோஸ் போடுற மாதிரியும் சும்மா பிராங்க் பண்ணுற மாதிரியும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை வந்து குழந்தைங்க பார்க்குறாங்க. ஸோ அது மூலமாக வந்து சரி நம்மளும் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாக்கமும் இப்போ வந்து குழந்தைங்கள்ட்ட இருக்கிறதா நாங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம்

0: சரியாக 11:34 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேத்து நைட்டு வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று படிச்சேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கசடர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இதை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத்தாளர் இனியன் அப்படின்ற ஒருத்தவங்க. இவங்க வந்து குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் சில அமைப்புகள் மூலமாகவும் தன்னார்வலர்கள் மூலமாகவும் சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எழுதுன அந்த கசடர அப்படின்ற ஒரு புத்தகத்தில் ஒரு அருமையான தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ சொல்லவும் ஏற்கவும் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் வந்து குட்டியாக வந்து ஒரு 3 பக்கம் தான் இருக்கும். அந்த ஒரு பக்கத்துக்குள்ளேயே அருமையான ஒரு விஷயத்தையுமே பதிவு பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நிறைய குழந்தைகள் வந்து தற்கொலைகள் பண்ணிக்கிறாங்க, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் கேட்டு அதற்கான பதிலையும் கொடுத்துருந்தாங்க. ஆமா, அப்பதான் எனக்குமே தோணுச்சு, சின்ன வயசுல நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது, அந்த ஒரு வயசுல நம்மளும் ஆடி ஓடியதுக்கு அப்புறம் நிறைய விளையாடி இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான பருவத்துல என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுது அப்படின்னு நானுமே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த எழுத்தாளர் சொன்ன விஷயங்கள் என்ன, நிறைய குழந்தைகள்னால இந்த ஒரு காலத்துல நோ சொல்லவும் முடியல, அதே மாதிரி அதை ஏற்கிற பக்குவம் வந்து பெற்றோர்கள்ட்டயுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பெற்றோர்கள்ட்ட கிடையாது அப்படின்றத தாண்டி பெற்றோர்கள் எப்பெல்லாம் நோ சொல்றாங்களோ அதை ஏற்கிற ஒரு பக்குவமே குழந்தைகள்ட்ட இல்ல, அந்த ஒரு பக்குவத்தை கண்டிப்பா வர வச்சுக்கணும். ஏன்னா இப்ப நிறைய குழந்தைங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு சும்மா சொன்னா கூட அழுதுடுறாங்க, இல்ல அவங்களால முடியல அப்படின்னா கூட அழுதுடுறாங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இன்னொரு ஒரு விஷயமே இருக்குது, அவங்க அடம் பிடிச்சு அழுது ஒரு பொருளை கேட்கறாங்க அப்படின்னா நம்ம இந்த காலத்துல நிறைய விஷயங்களை வாங்கி கொடுத்துறது. ஆனா நமக்கு யோசித்து பாருங்களேன், நம்ம ஒரு பொம்மை தான் கேட்டிருப்போம், அதை வந்து அப்பா வாங்கிட்டு வர கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆகும், அதுக்கப்புறம் அது மேல ஆசையே போயிடும். ஸோ அந்த மாதிரியான வளர்ந்த காலகட்டங்கள் போய் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு ஒரு விஷயம் கிடைக்கிறனால அந்த பொறுமையா இருக்கட்டும் இல்லை ஏத்துக்கிற மனப்பான்மை இந்த மாதிரியான விஷயங்கள் குறைஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு அதுல பதிவு பண்ணியிருந்தாங்க. முடிஞ்சா கண்டிப்பா கசடர அப்படின்ற ஒரு புத்தகத்தை நீங்களுமே வாசித்து பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு ஒரு நேயர்மை இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்
1: அன்பு தங்கை நிவாசினிக்கு. வணக்கம்.
0: வணக்கம் அண்ணா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசனமா.
0: வணக்கம் அண்ணா, சொல்லுங்க அண்ணா, எப்படி நான் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறமா, நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: சூப்பரா இருக்கேனா. இப்ப உங்க வீட்டுல வந்து குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களா அண்ணா? எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க?
1: இங்க இப்ப எங்களோட இருக்கிறது வந்து எங்க மகனுடைய குழந்தைகள் 2 பேர் இருக்கிறாங்கம்மா. அப்படி பக்கத்துல ஒட்டன வீட இன்னொரு ரெண்டாவது பாப்பாவோடு அவங்க குழந்தைங்க அங்க இருக்கிறாங்க. மொத்தம் இங்க 4 பேர் தான் இருக்கிறாங்க, மீதி எல்லாம் வெளியில இருக்கிறாங்க.
0: ஓகே. நான் இப்ப கண்டிப்பா அப்ப உங்களுக்கு வந்து இந்த ஒரு சவால் இருக்குமே, அவங்க பேசுற வார்த்தைகளா இருக்கட்டும் செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து இருக்குதா, புரிஞ்சுக்கிற முடியுதா?
1: புரிஞ்சிக்க முடியுது, கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்களே அருமையா சொன்னீங்க, அந்த ஸ்கூலுக்கு போனது அங்க பசங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. இன்னைக்கு வந்து இந்த மொபைல் போன் வந்து வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா விளையாட்டு ஆர்வங்களே ரொம்ப குறைஞ்சு போச்சு.
0: ஓகேண்ணா.
1: நம்ம வந்து என்னப்பா எப்ப பார்த்தாலும் நீங்க போனே பாத்துட்டு இருக்கீங்களே, கண்ணு வீணா போயிடும், மூளை செயலிழந்து போயிடும், எல்லாரும் விளையாண்டாதானே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கணும்னு சொல்லி சொன்னா ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவமே இல்ல.
0: கண்டிப்பா. இப்ப உங்க வீட்டுல உள்ளவங்களுமே இந்த போன்ல கேம் எல்லாம் விளையாடுறதெல்லாம் விளையாடுவாங்களானா?
1: விளையாடுறாங்கம்மா, விளையாடுறாங்க. ஸ்கூலுக்கு எல்லாம் விளையாட்டு இப்ப இன்னைக்கு இருக்கிற டீச்சருங்களாம் இளவயது, அவங்களே ஆடல் பாடல் சொல்லி தராங்க, விளையாட்டு எல்லாம் சொல்லி தராங்க. நாமளே பாக்குறோம், எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் அரசு பள்ளியோட இருக்கு.
0: ஓகேண்ணா.
1: நாமளே பாக்கிறோம், அன்னைக்கு இருந்த ஒரு 20-30 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு ஆசிரியர்கள்லாம் வந்து கொஞ்சம் அச்சப்படுவாங்க. இந்த மாதிரி டான்ஸ் ஆடி சொல்லி கொடுக்கறது குடிக்கிறது இதெல்லாம் அச்சப்படுவாங்க. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே அவங்க நல்லாவே இப்படி அந்த அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி உடல் அசைவு ஏற்படுத்தி பிள்ளைங்களுக்கு சொல்லி தராங்க. ஏன்னா அது ஒரு உடல் பயிற்சி மாதிரிதான். அந்த வகையில பாத்தீங்கன்னா அதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம், நீங்களே நிறைய விஷயங்களை சொன்னீங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க போன பாக்குறத வந்து நம்ம தவறா சொல்லிட்டு இருக்கிறோம், அது பாதிப்பு இருக்குதுங்க. இருக்க பெற்றோரும் பாருங்க, ஆளுக்கு இப்ப குறிப்பா வேற எங்கேயுமே வேணாம், எங்க பையனும் எங்க மருமகளும் எடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு போனை எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சாப்பாடு நம்மளாம் மீறினா ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிடுவோம், அல்லது 5 நிமிஷத்துல சாப்பிடுவோம், 1 மணி நேரம் அந்த தட்டத்திலேயே கை இருக்கும். இவங்க சில மொபைல பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை வந்து குழந்தைங்க ஃபாலோ பண்ணுமா பண்ணாதுங்களா?
0: கண்டிப்பா பண்ணுவாங்க.
1: அப்ப நாங்க பிள்ளைங்களை படிக்க சொல்லி நீங்க போன்ல வந்து தேவையானதை இப்ப இதெல்லாம் அனுப்புறாங்க, இது ஹோம்ஒர்க் அது மாதிரி எல்லாம் அனுப்புறாங்க. அது வந்து நீங்க பாருங்க புடிங்க, நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் குழந்தைங்களை இந்த மாதிரி செல்போன பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எங்க அப்பாவும் தான் பாக்குறாங்க, எங்க அம்மாவும் தான் பாத்துட்டு
0: உட்காந்துக்கிறாங்க.
1: ஆமா, அதுக்கு வந்து பெற்றோர் ஒரு காரணம். அடுப்புற பொண்ணுக்கு என்ன தெரியும் கேட்ட காலம் போய் இப்ப அடுப்பு ஊதிக்கிட்டே ஒரு காதல போன வச்சுக்கிட்டு அடுப்பு ஊதுறாங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்து காலங்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்குதுமா. அதனால இன்னைக்கு காலத்துக்கு குழந்தைகள்லாம் நம்ம சொல்லுவதை ஏற்றுக்கொள்வதுங்கிறது கொஞ்சம் சிரமம். ஆனா அதுக்காக நம்ம வெட்ட முடியாது, அவங்க பாணியிலே போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்.
0: ஓகே, அப்ப நம்மளும் பெற்றோர்களுமே ஒரு முன் உதாரணமா இருக்கணும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு.
1: கண்டிப்பா, நீங்க பெற்றோர் தான், நீங்க ஆசிரியை வந்து நீங்க ஆசிரியோ குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும், நம்ம படிக்க சொல்லி கொடுக்கணும், நாமளும் பேர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தான் ஆசிரியர் ஆசிரியர்.
0: ஓகேண்ணா.
1: ஆனா பெற்றோர்கள் வந்து நீங்க வந்து இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தவறு பண்றாங்க. ஏன்னா எனி டைம் செல்போன, அதனால இதையெல்லாம் தவிர்க்கலன்னு சொன்னாமா நீங்க வந்து குழந்தைங்கள நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியாது. அதுல இன்னொன்னு வருத்தமான விஷயம் சொல்லிடுறமா, வந்து செல்போன் ஆன் பண்ணவே தவறான படங்கள் வருது. இது வந்து நம்ம அரசாங்கம் தான் அதுக்கு தவற அது மாதிரி இதெல்லாம் தடுக்கணும். ஆனா எங்க நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்குது.
0: ஓகேண்ணா.
1: பெற்றோர் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க இத குறைச்சாங்கன்னா குழந்தைகளை நம்ம தடுக்க முடியும். பெற்றோர்கள் அதிகமா இத போனை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஆன்லைன் என்னவோ பாக்குறாங்க, அப்படி இருந்தா நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்தை நாமளே வீணாக்கிறோம்னு அர்த்தமா.
0: ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நான் கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: நம்ம படம் வந்து நினைத்ததை முடிப்பவன். பாடல் வந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்த பாடல்மா.
0: ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.
1: நம்ம கடலோசை பண்பலையை பொறுத்தவரையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மீனவ மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு பண்பலையா இருந்தாலும் கூட அனைத்து சமுதாய மக்களும் அடித்தட்டு மக்களும் புரிஞ்சிக்க அப்படின்னா வாழ்க்கையில வந்து எப்படி இருக்கணும்னு புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் தலைப்பு.
0: அதனால
1: தாளாளருக்கும் உங்களோட பணிபுரியும் அனைவருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிமா.
0: வாழ்த்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்கண்ணா.
1: நன்றிமா.
0: சேலத்துல இருந்து கணேசன் அண்ணா தான் வந்து இன்னொரு ஒரு விஷயமே பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. இப்ப வந்து நம்ம என்ன ஆப் யூஸ் பண்றோமோ அதுல வந்து பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. அதுல வந்து என்னென்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்கணும், அதே சமயம் என்னென்ன ஆட் எல்லாம் வருது, இல்ல இவ்வளவு மணி நேரம் தான் அவங்க பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களும் இருக்குது. அதை நம்ம பெற்றோர்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு நம்மளுடைய பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக சிறப்பா அந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததான் நீங்கள் கேட்ட வயல நம்ம அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 11:46 ஒரு நேயர் அவங்களுடைய அவங்களுடைய கருத்துக்களை நம்ம வாட்ஸ்அப் வழியாக ஒரு வாய்ஸ் நோட்டாக கொடுத்துருக்காங்க. யாரு என்ன சொல்றா அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். குழந்தைகள் அவர்களுடைய உலகம் என்ன அப்படிங்கறத உணர்வு பூர்வமா இன்றைய காலகட்டத்துல பெற்றோர்கள் பலர் உணர்ந்திருக்கிறாங்க. குழந்தைகளை ஃப்ரெண்ட்லியா ட்ரீட் பண்றாங்க, ஆனா நேர பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. முழு வீச்சாக அன்றைய காலகட்ட பெற்றோர்கள் மாதிரி பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் வீக்கெண்ட்ஸ்ல அவங்க கூட மனம் விட்டு பேசுறதுக்கும் முயற்சி செய்யறாங்க. குழந்தைகளை ஒரு 10 நாளைக்கிட்ட ஒரு மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அவங்களால எவ்வளவு பெஸ்டா இருக்க முடியுமோ இருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லணும், நல்ல நீதி கதைகள் சொல்லணும். அவர்களுக்கு என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும், யாரு கூட எப்ப பேசுறாங்க அப்படிங்கறதையும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா பேச்சு மூலியமாகவோ அல்லது தெரிஞ்சுக்கிறதுக்கும் முற்படலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக குழந்தைகளுக்கு அந்த மாடர்ன் கேட்ஜெட்ஸ் அதனுடைய எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணி நீங்க வெளியில போய் விளையாடுங்கப்பா அப்படின்ட்டு சொல்லி ஊக்குவிக்கணும். அப்படி செஞ்சாங்கன்னா குழந்தைகளும் பேரண்ட்ஸும் ரொம்ப சூப்பரா பாண்டா அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச்சோட பல ஆண்டுகள் சேர்ந்து சூப்பரா இருப்பாங்க. நன்றி. வேலூர் சந்திரசேகர்.
4: ஸோ நம்ம அண்ணனுமே ஒரு குழந்தைங்களோட உலகம் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நன்றிகளை சொல்லிட்டு களத்திலிருந்து நேயர் குமார் அண்ணா இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வீடுகள்லையுமே இந்த மாதிரி தான் நடக்குதா, இல்லை வந்து அவங்க குழந்தைங்களை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
6: வணக்கம் அண்ணா, உங்க பேர் அப்புறம் உங்களை பற்றி சொன்னாங்க. என் பேர் குமார், பாம்பன். ஆனால் இப்போ குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வந்து சின்ன வயசுல பெருசாக வேறு தெரியாத வயசுல எல்லாரும் எல்லா சொல்றதை கேட்டுட்டு சமத்தா வந்துருப்பாங்க. இன்னும் அடம் முடிச்சுட்டு அழுதுட்டு அந்த மாதிரி வந்துருப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு 14-15 வயசுல தொடைகளை வந்து அவங்களோட வார்த்தைகளை அவங்களோட நடவடிக்கைகளை வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது சிரமமா இருக்கா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
7: அம்மாப்பா, இப்போ வந்து குழந்தைங்களுடைய எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதே நேரத்தில் அவங்கள எப்படி வளர்க்கணுங்கிற ஒரு இது இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களாம் நல்ல அறிவு இருக்கு. அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணுங்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதே நேரத்தில் ஃபுட் டச், பேட் டச் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணி கொடுக்கணும். அதே நேரத்தில் ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ண பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா ஃபோன் வந்து அறிவு சார்ந்ததும் இருக்குது, கெடுக்கிறதுக்கும் வழிவ வகை பண்ண இது இருக்குது. அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய கெடுதலும் இருக்குது, நல்லதும் இருக்குது. இப்போ அந்த குழந்தைங்க அதையும் பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபோன் கொடுக்கறத தவிர்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் அறிவாக இருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், நிறைய கற்றுக் கொடுக்கணும். இதில் வந்து தாய்கள் வந்து எல்லாமே, பெற்றோர்கள் வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்கணுங்கிறதுல நான் இதாக சொல்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், இப்போ இருக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் முன்னெச்சரிக்கையாக இருக்காங்க, ஆர்வமாக இருக்காங்க. முக்கியமாக இந்த ஃபோன் அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதை தவிர்த்துட்டாங்கன்னா முக்கால்வாசி அவங்க நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெல்லாம் தவிர்த்துட்டாங்கன்னா நல்ல வாய்ப்புகள். ரொம்ப நன்றி. நான் வணக்கம். ஆ, ரொம்ப நன்றி. நல்ல கருத்து.
4: குமார் அண்ணாவுமே அந்த மொபைல் அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் கொடுக்கறத வந்து தவிர்த்துக்கிறலாம் பெற்றோர்கள், அது வந்து எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு. அதே சமயம் கொடுக்காமலும் இருக்க முடியாது. நிறைய இப்போ வந்து அதை சார்ந்து தான் நிறைய வேலைகளும் வந்துட்டுருக்கு. ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் இருக்கிறதுனால நம்ம வந்து அவங்களோட பெற்றோர்களோட வழிகாட்டுதலின்படி கண்டிப்பாக குழந்தைங்க வந்து பார்க்கலாம். அதே மாதிரி எல்லாருக்குமே பெரியாளாகி என்ன ஆகணும் அப்படின்றது பல இடங்களில் ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கும். இருக்கும். அதே மாதிரிதான் நேத்து நாங்க போன ஸ்கூல்லயுமே கேட்டோம், சிலர் வந்து 10வது வரை படிச்சுட்டு கடலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க, சிலர் 8வது வரை படிச்சுட்டு கடலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் அதே சமயம் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாவும் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா போகலாம், ஆனா படிச்சு முடிச்சுட்டு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே கடலுக்கு போகலாம் அப்படின்றத சொன்னோம். அது மட்டும் கிடையாது, இப்போ வந்து அப்பா டெக்னாலஜியெல்லாம் மீன் பிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்போ வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, சரி நீங்க போகும்போது கண்டிப்பா நிறைய டெக்னாலஜியோட வந்து மீன் பிடிக்க போங்க, எல்லா வசதிகளோடையும் போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ இதை தவிர நிறைய குழந்தைங்களும் டாக்டர் சொன்னாங்க, போலீஸ், கலெக்டர், அதுக்கப்புறம் அழகா வந்து ஃபிஷர்மேன் சொன்னாங்க, இன்ஜினியர் சொன்னாங்க, ஏர் ஹோஸ்டஸ் சொன்னாங்க, டீச்சர், ஏசி மெக்கானிக் இப்படின்னு பலவிதமான அவங்களோட எதிர்கால கனவுகள் பத்தி நேத்து பகிர்ந்துகிட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஆசையே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொன்னாங்க. இதுல படிக்காம தான் கடலுக்கு போவேன் அப்படிங்கறத சொன்னதுக்கான காரணமா என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க பார்க்கக்கூடிய சூழலா தான் இருக்குது. எப்போதுமே பிள்ளைங்களுக்கு நம்மளால ஒரு சிறந்த சூழல் கொடுக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, நல்ல வகையில சரி நீங்க எதிர்காலத்துல இப்படி இருங்க அப்படின்றத பெற்றோர்கள் கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். அதே சமயம் அவங்களுடைய உலகம் அப்படின்றது இப்ப வந்து கொஞ்சம் அப்படியே தினசாதான் இருக்குது, நம்ம வாழ்ந்த காலங்கள்லாம் வேற, இப்போ வந்து அவங்க வேகமா எல்லா விஷயத்திலையும் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு அரசியல் தலைவர்கள் அப்படின்றது தெரியுது, எது வழியா அப்படின்னா சோசியல் மீடியாக்கள் வழியா வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் மட்டும்தான் தெரியுதே தவிர, நாட்டோட குடியரசு தலைவர் யாரு, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சராக இருக்கட்டும், இல்லை விளையாட்டுத்துறை அமைச்சர்னு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களையும் நாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்படையும் அப்படின்றத சொல்லிட்டு குழந்தைங்களோட வாழ்க்கையை நம்ம அமளி அக்கா சொன்ன மாதிரி தான் நம்ம பக்கம் திருப்பாமல் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு குட்டி குட்டியான விஷயங்களை பெற்றோர்களும் கற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சி கண்டிப்பாக பயனடைகிற விதத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது மாதிரி ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

இருக்கிற இளைஞர்கள் கிட்டயும் சரி, இளம் பெண்கள் கிட்டயும் சரிங்க, இந்த கொரியன் மோகம் ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு தாங்க சொல்லணும். அதாவது அவங்கள நம்மளுக்கு பிடிச்சது மட்டும் இல்லாம அவங்கள மாதிரியான வாழ்க்கை முறையை நம்ம வாழணும், அவங்களோட உணவுகளை நம்மளும் விரும்பி உண்ணணும், அவங்க அணிகிற ஆடை மாதிரியே நம்மளும் ஆடை அணியணும், அவங்க கேட்டு ரசிக்கிற அதே இசையை நம்ம கேட்டு ரசிக்கணும், அதே மாதிரி அவங்க பேசுகிற மொழிகளையே நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற இந்த மோகம் இப்போ நிறைய பேர்கிட்ட இருக்கு. சமீபத்தில் கூட இந்த தொலைக்காட்சியில் நான் ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்க. அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கொரியனை சேர்ந்த ஆண்களை திருமணம் பண்ண தமிழ் பெண்கள் நிறைய பேரையுமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட கலாச்சாரம் தமிழ் மக்களை கவர்ந்து கொரியன் நிகழ்ச்சிகளுக்கு தமிழ் மக்களுமே அதிக முன்னுரிமை கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெண்டை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொரியன் ஸ்டைல்லையே கஃபே ஆரம்பித்து அதில் இருந்து மாதம் 1 கோடி வரைக்கும் வருமானம் பார்த்துட்டு வர ஒரு பெண் பற்றி தாங்க இன்றைக்கான நம்மளோட நேர்கள் பெண் நிகழ்ச்சியிலையுமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேர்கள் பெண் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. சென்னையை சொந்த ஊராக கொண்டவங்க தாங்க பிரியதர்ஷினி. எம்எஸ்சி மெடிக்கல் ஃபிசிக்ஸ் படித்தவங்க படித்து முடித்ததுக்கு அப்புறமா அடையாறில் இருக்கிற கேன்சர் இன்ஸ்டியூட்டில் 1 வருஷம் வேலையும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா திருமணம் நிச்சயமானதுனால திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேலைக்கு போகிறதையும் நிறுத்தியிருக்காங்க. எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்த இவங்க அது சம்மந்தமான வேற ஏதாச்சும் வேலை தானே பார்த்துருக்கணும். அதை விட்டுட்டு இவங்க எப்படி கொரியன் ஸ்டைலில் கஃபே ஆரம்பித்தாங்கன்னு ஒரு சிலர் நினைக்கலாம். அது ஏன்னா இவங்களோட திருமணம் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் தாங்க. ஸோ அந்த நேரங்களில் இவங்க அதிகமாக சந்தித்த இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப் தான். ஸோ அப்போ இருந்து தான் இவங்களுக்கு நம்மளும் ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையுமே வந்திருக்கு. ஸோ அந்த ஆசையை திருமணத்துக்கு அப்புறமா அவங்களோட கணவர்கிட்ட சொல்லவும் அவங்களும் சம்மதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கஃபேக்கான இடம் பார்க்குறது, வேலைகள் நடக்குதான்னு செக் பண்ணுறது, என்னென்ன மெனுக்கள்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத யோசனையிலேயே 1 வருஷம் ஆகியிருக்கு. ஒரு வழியாக ஸ்ரீநகரில் அவங்களுக்கான முதல் கடையுமே திறந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தன்னோட கடையை ஒரு பிரம்மாண்டமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடையோட பேர், அதுக்கு என்ன டிசைன் வைக்கலாம் இப்படின்னு எல்லாத்துலேயுமே கவனம் செலுத்தியிருக்காங்க. அப்படி ஒரு தடவை இவங்க மலேசியா போயிருந்த நேரத்தில் தான் அங்கே இருந்த காஃபி ஷாப்பில் வந்து கொரியன் ஸ்டைல் ஃபோட்டோ பூத் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஐடியா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கவும் அதையே இவங்களோட கடையிலையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்மளே ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஏதாவது புதுசாக ஒன்று இருந்துச்சுன்னா நம்மளை அறியாமலே நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம்ல. அப்படி தாங்க இவங்களோட இந்த பிஸ்னஸ்லேயுமே கடைக்கு வர்றவங்க அங்கே இருக்கிற ஃபோட்டோ பூத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஃபோட்டோ பூத்தை பயன்படுத்தினவங்க சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இவங்களோட கடையில் இருந்த அந்த பூத்தை பயன்படுத்தவும் வித்தியாசமான மெனுக்களை சாப்பிட்றதுக்குமே நிறைய வாடிக்கையாளர்கள் வந்தது மட்டும் இல்லைங்க, எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியாவில் இந்த பூத்தை ஃபோட்டோ எடுத்து பதிவிட்டிருக்காங்க. சொல்லப்போனால் இவங்களுக்கு விளம்பரம் வேற யாருமே கொடுக்கலைங்க, இவங்களோட வாடிக்கையாளர்கள் மூலமாக தான் இவங்களோட கடையுமே விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சுன்னா இவங்க கடைக்கு வர வாடிக்கையாளர்களை வரிசையாக நிற்க வச்சு டோக்கன் கொடுத்து ஃபோட்டோ பூத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு அவங்களோட நிலையுமே மாறிடுச்சு. சரி, கூட்டம் அதிகமாக இருந்ததால் இன்னொரு கிளையை ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு வாடிக்கையாளருக்கு இவங்களோட இந்த முயற்சி பிடிச்சி போக அவங்களே முதலீடு பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய புது வகைகளில் இவங்க உணவுகளை கொண்டு வரவும் அது இன்னும் நிறைய இளைஞர்களை இவங்களுக்கு வாடிக்கையாளரவும் கொண்டு வந்திருக்கு. இப்போ மாதம் 1 கோடி வரைக்குமே வருமானம் பார்த்துட்டு வராங்க. எல்லாரையும் மாதிரி ஒரே ஸ்டைலில் கடை ஆரம்பிக்காம தன்னோட மாற்றி யோசிக்கிற ஐடியாவால் மாஸ்க் காட்டிட்டு வர பிரியதர்ஷினிக்கு இன்னும் அவங்களோட தொழிலில் உயர்ந்த நிலையை அவங்க அடையணும்னு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

சத்து, நார் சத்து, விட்டமின்கள் இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட ரத்த அளவை அதிகரிக்க செய்யறதும், நம்மளுக்கு புத்துணர்ச்சி தரதும், நம்மளோட உடலை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவி பண்ற சத்தான சிவப்பான ஒரு காய் தாங்க பீட்ரூட். ஸோ இந்த பீட்ரூட்லேயே சாலடு, ஜூஸு, கூட்டுன்னு பல வகைகளை உணவுகளை செஞ்சு நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம். ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டில் இருக்கிற மண்ணோட வாசனையா, இல்லை அதோட அந்த சிவப்பு நிறமா, இல்லைனா சமைக்கும்போது வர்ற அந்த வாசனைன்னு தெரியலைங்க. குழந்தைங்க இதை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறது கூட தயங்குறாங்க. ஆனால் இது நம்ம வடகமாக செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அப்படி இன்னைக்கான நம்மளோட நிகழ்ச்சியில் இந்த பீட்ரூட்டை பயன்படுத்தி எப்படி வடகம் செஞ்சு அதை விற்பனை பண்ணலான் தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். நேர்கள் நினைச்சிருக்கீங்க நேதல் பிற நிகழ்ச்சிக்காக நாம் அது. பொதுவாக வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் கிழங்கு வந்து கம்மியான விலையில் கிடைக்கும். அதுவும் நம்ம வார சந்தையில் சொல்ல வேண்டாங்க, எல்லா வாரமுமே ரொம்ப விலை கம்மியாக தான் கிடைக்குது. அதே நேரம் வெயிலும் இந்த நாட்களில் நல்லா அடிக்கிறதால பீட்ரூட்டை வாங்கி அதை நல்லா சுத்தம் பண்ணி வடகம் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம சந்தையிலேயே நம்ம அதை விற்பனையும் பண்ணிக்கலாங்க. சரி, இப்போ அதை எப்படி பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாமா? பீட்ரூட் வடகம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னா, பீட்ரூட் 2 துருவி எடுத்துக்கணுங்க, அப்புறம் அரிசி மாவு 1 கப்பு, ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காய பொடி கொஞ்சமாக எடுத்துக்கணும், அப்புறமா தண்ணி. முதல்ல பீட்ரூட்டை நல்லா கழுவிட்டு அதை துருவி எடுத்துக்கணுங்க. ஒரு பாத்திரத்தில் பீட்ரூட்டு, அரிசி மாவு, மிளகாத்தூள், ஜீரகம், உப்பு, அப்புறம் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலக்கணும். ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவரில் இல்லைனா ஒரு துணியில் சின்ன சின்ன வடகங்களாக வச்சு நம்ம ஒரு 2-3 நாள் நல்லா வெயில் படுற இடத்துல காய வச்சு எடுத்தோம்னா வடகம் ரெடி. இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. ஸோ இந்த வடகத்தை நம்ம சுத்தமான காற்று புகாத கவரில் பேக் பண்ணி 100 கிராம், 250 கிராம், 500 கிராம் கூட நம்ம விற்பனை பண்ணலாம். ஸோ கவருக்கு மேலே பொருளோட பேர், தயாரித்த தேதி, காலாவதி தேதி எல்லாத்தையும் காட்டுற மாதிரி ஒரு லேபிளாக கூட ஒட்டிக்கலாங்க. நம்ம வீட்டில் இருந்தே நம்ம சின்ன சின்ன கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் இல்லைன்னா சந்தைகள்லையுமே கொடுத்து இதை நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். ஸோ பீட்ரூட் வடகம் வந்து சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் ரத்தத்தை அதிகரிக்க உதவுறதாலையும் மக்களும் இதை ஆர்வமாக வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ ஆர்வம் இருக்கிற பெண்கள் இதையும் ஒரு தொழிலாக செஞ்சு நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோ

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சின்ன பிள்ளைங்கள நம்ம வீடுகள்ல சொல்லுவோம். ஆனா அந்த அட்டைப்பூச்சிய பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அட்டைப்பூச்சிக்கு கிட்டத்தட்ட 32 மூளைகள் கிட்ட இருக்குதாம். இது மட்டும் இல்லாம அதோட உடம்பு 32 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியான நரம்பு முடிச்சுகள். அந்த நரம்பு முடிச்சுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மூளையா செயல்படுது. இப்படி இருக்கிறதுனால நாம அட்டைப்பூச்சியோட வாழை தொட்டா கூட தலையில இருந்துதான் சிக்னல் வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாது. அந்த வால் பகுதியை வச்சு உணர்ந்து அதுக்கப்புறம் சுரண்டுக்கும். இதுதான் அது வளைஞ்சு நெளிஞ்சு போகவும் ஹெல்ப் பண்ணுது.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

எல்லார்கிட்டையும் இருக்கிற ஒரு எண்ணம் தாங்க நம்மளோட முகம் ரொம்ப அழகாக இருக்கணும்னு. ஸோ அது கலராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா கலர் கம்மியாக இருந்தாலும் சரி, ஏன் நம்மளோட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்குமே அந்த ஆசை இருக்கும், எனக்குமே அந்த ஆசை இருக்கத்தாங்க செய்யுது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை நம்மளோட முகத்தை நல்லா கழுவோம், நிறைய தண்ணி குடிப்போம், முகத்துக்கு பளபளப்பு தரக்கூடிய உணவுகளை சாப்பிடுவோம், வீட்டிலே ஏதாவது ஃபேஸ் பேக்லாம் போடுவோம், வீட்டை விட்டு வெளியே போகிறோம்னா ஃபேஸ்க்கு க்ரீம் போட்டுப்போம், இல்லைன்னா துப்பட்டா போட்டு நம்மளோட முகத்தை நல்லா மூடிட்டு போவோம். இதையும் தாண்டி இன்னும் நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குங்க. ஆனால் இதில் இப்போ நிறைய பேர் தங்களை அழகாக வச்சுக்க அதிகமாக பயன்படுத்துகிற உணவுப் பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது கேரட்டும் பீட்ரூட்டும் தாங்க. இந்த ரெண்டும் நம்ம சருமத்தோட பொலிவுக்கு எப்படி உதவு செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான நிகழ்ச்சியிலையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிருக்கோம். நிகழ்ச்சிக்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் மதி. கேரட் பீட்ரூட் இந்த ரெண்டுலையுமே நம்மளோட சருமத்துக்கு தேவையான விட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிக அளவில் இருக்குங்க. அதனால தான் நிறைய பேர் இப்போ அதை ஜூஸாகவுமே குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நம்மளோட முகம் ஜொலிக்க இந்த பீட்ரூட் எப்படி உதவி செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீட்ரூட்டில் இருக்கிற பீட்டா லைன்ஸ் அது வந்து நம்ம சருமத்துக்கு இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, கேரட் பீட்ரூட் இந்த ரெண்டுலேயுமே சம அளவு எடுத்து அதில் சாறு எடுத்து அது கூட ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து நம்மளோட முகத்தில் தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம குளிர்ந்த தண்ணியில் கழுவுனோம்னா நம்ம முகத்தில் இருக்கிற சோர்வு எல்லாமே போய் நம்ம முகத்துக்கு ஒரு பொலிவை கொடுக்கும். அதே மாதிரி கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையும் மறைஞ்சு போக என்ன பண்ணோம்னா, கேரட் பீட்ரூட் சாறு ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் ஒரு சொட்டு பாதாம் எண்ணெயை கலந்துட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கண்களை சுற்றி லேசாக மசாஜ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு காலையில் எப்பவும் போல நம்ம முகத்தை கழுவ வேண்டியதாங்க. அதுக்கப்புறமா நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறது பார்த்திங்கன்னா, நம்ம

தளர்ந்து இருக்கிற இடத்துல தடவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு கழுவலாங்க. ஸோ வாரத்தில் நம்ம 2 தடவை இதை செஞ்சோம் அப்படின்னா நம்ம முகத்தில் நல்ல மாற்றம் வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்புறமா நம்ம எல்லாருக்குமே தங்களோட சருமத்தில் இருந்து இது போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயந்தாங்க நம்மளோட இளமை தோற்றம். ஸோ அப்படி நம்மளோட சருமம் இளமையாக இருக்கணும்னா தினமும் காலையில் 1 கேரட் பாதி பீட்ரூட் சேர்த்து ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கணும். ஸோ இப்படி குடிக்கும்போது இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம ரத்தத்தை சுத்திகரித்து சருமத்தில் இருக்கிற சுருக்கத்தை மறைச்சி நம்மளோட சருமத்தை இளமையாக வச்சுக்க நமக்கு உதவி பண்ணும். இப்படி நம்மளோட முகம் பொலிவாக இருக்கணும், கருவணை இல்லாமல் இருக்கணும், உதடுகள் வந்து சிவப்பாக மாறணும், பருக்கள் இல்லாமல் இருக்கணும், இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க மலிவான விலையில் கிடைக்கிற இந்த கேரட் பீட்ரூட்டை வாங்கி இந்த முறைகளை முயற்சி பண்ணி பார்த்து இயற்கையான பொலிவை நம்மளுமே பெறலாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது, புரியலையே.
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: ஓ, இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.

இல்லாத வாழ்க்கை வாழணும் தாங்க எல்லாருமே நம்ம ஆசைப்படுவோம். ஆனா இருந்தாலுமே ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கடன் வாங்கியே ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிருவோம். அப்படி நம்ம கடன் வாங்கும் போது அதை எப்படி நம்ம கையாளணும், எந்த கடனை முதல்ல நம்ம அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பமே நமக்கு இருக்கும். இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட கடன்கள் நமக்கு இருக்குன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கான நேதல் பண்ண நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சிக்காக நாமதி. இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட கடன்களை ஈஸியாக அடைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தாங்க பனிப்பந்து டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக்கை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா தேவ் ராம்சே அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிதி நிபுணர் தான். அதாவது ஒரு பனிப்பந்தை உருவாக்க முதல்ல நம்ம கையில் சின்னதாக கொஞ்சம் பனியை எடுத்து அதை உருண்டையாக உருட்டி அதை பனி போல் உருட்ட உருட்ட அது ஒரு பெரிய பந்தாக மாறும். ஸோ இந்த முறையை வச்சு நம்ம கடன்களை ஈஸியாக அடைக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற சின்ன கடன்களும் சரி இல்லைன்னா பெரிய கடன்களும் சரிங்க, அதை நம்ம அடைக்கும் போது அதில் நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட ரெண்டு மூணு கடன் இருக்குன்னா அதுல எது சின்னதோ அதைத்தான் நம்ம கட்டணும்னு நினைப்போம். ஆனா அதுல இருக்கிற பெரிய கடனோட வட்டி ஏறிட்டே போகுங்கிறத நம்ம நினைக்கவே மாட்டோம். அதாவது இப்போ சின்ன சின்னதா ஒரு 50,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு 2-3 கடன் வாங்கியிருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ 2 வருஷம் ஆனாலுமே அதை நம்மளால கட்ட முடியாம தவிப்போம். ஸோ இந்த பனிப்பந்து முறையை பயன்படுத்தி நம்ம சின்ன கடன்களை அடைக்க முடியுமே தவிர பெரிய கடன்களை அடைக்க முடியாதுங்க. அப்போ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தனி கடனும் 30 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு கடனும் தங்கத்தை அடகு வச்சு ஒரு 20 லட்சம் ரூபாய் கடனும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் தனிநபர் கடனுக்காக மாதம் 15,000 ரூபாயும் வீட்டு கடனுக்காக மாதம் 20,000 ரூபாயும் நம்ம இஎம்ஐ செலுத்துகிறோம். ஸோ இப்படி 2-3 கடனுக்கு நம்ம இஎம்ஐ கட்டும்போது அது வந்து நல்ல கடன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம பணமாக எவ்வளோ தொகை கட்டுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோமே தவிர நம்ம கடனை திருப்பி கட்டும்போது நம்ம எவ்வளோ வட்டி கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லைங்க. அதனால தான் 2 வருஷத்தில் நம்ம கட்ட வேண்டிய தொகையை 10 வருஷத்தில் இஎம்ஐ குறைவாக இருக்குன்னு நம்ம கட்டினாலுமே நம்மளோட கடன் தொகையை விட நம்ம கட்டின வட்டி அதிகமாக இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதும் இல்லை. அதனால நம்ம எதுக்கு அதிக வட்டி கட்டுறோமோ அந்த கடனை தான் நம்ம முதல்ல அடைக்க பார்க்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு குடும்பத்தில் 1-க்கு மேலே பெரிய கடன்கள் வாங்குறத நம்ம தவிர்க்கணுங்க. அதுலேயுமே வீட்டுக்காக வாங்குற கடன் தான் எப்போவுமே பெரிய கடனாக இருக்கும். ஸோ அதுலேயும் ஒரு சிலர் இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கடன் வாங்கும்போது அது கூடவே காரையும் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால ஒரு 7 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டுறது மாதிரி கார் லோனே போடுவாங்க. ஸோ வீட்டு கடனை விட கார் லோனுக்கு கம்மியான இஎம்ஐனால அதுக்கு அதிகமான வட்டியை கட்டுவாங்க. ஆனால் கார் கட்டுற இஎம்ஐ பணத்தை மிச்சம் வச்சு கூட நம்ம வீட்டு கடனை நம்ம முன்கூட்டியே அடைச்சிட்டோம்னா வட்டி நமக்கு குறைவாக வரும். ஸோ அதே மாதிரி 1-க்கு மேற்பட்ட கடன்களை வச்சிருக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு வித பயமும் மன அழுத்தமும் இருக்கும். ஸோ சின்ன சின்ன கடனை அடைக்கும் போது எல்லா கடனையும் நம்ம சீக்கிரமாக அடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்தாலுமே பெரிய கடனாக இருக்கும்போது அது நமக்கு ஒரு மன அழுத்தத்தையும் ஏற்படும். முடிச்ச வரைக்கும் நம்ம பெரிய கடன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம கிட்ட நகை இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நம்ம பணம் வாங்குறது நல்லதுங்க. ஏன்னா நகை கடன்ல வட்டி கட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வட்டி கட்டும் போதே கொஞ்சமா நம்ம அசலுமே சேர்த்து கட்டுற மாதிரி தான் அங்கே வசதிகள்லாம் இருக்கும். அப்போ நம்மளுக்கு நகை திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அதே மாதிரி நகை வந்து மூழ்காம அதை எப்படியாவது திருப்புறதா நம்மளோட முயற்சியாகவும் வச்சுக்கணும். ஸோ கடன் வாங்குறது தப்பு இல்லைங்க, ஆனால் நம்மளால அந்த கடனை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்த முடியுமா, அந்த கடன் வாங்கின தொகையை நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கடன் வாங்கிக்கலாம். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா என்னத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடியோ வாங்கடியோ வாங்கடியோ வாங்கடியோ.

0: மாலா மாலா இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: பாட்ஷா மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் OSFM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று பாட்ஷா மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போட்டுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படிக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
5: சதமா,
4: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன். சபாஷ். நாவீரசூரா
5: அடிக்கதுவா?
4: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
5: நம்ம பத்தி நாலு பேரை கேட்டு பாரடா.
4: சாரு
5: சாரு,
4: எதுக்கும்
5: எதுக்கும்
4: துணிஞ்ச வண்டா,
5: துணிஞ்ச வண்டா.
4: யாரோட டா போடுறீங்க? அட மாப்பிள்ள, சும்மா மறக்காத மச்சான் சொன்ன.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: தமிழ்ல கவிதை எழுதுறது கொடுத்து வைக்கணும். ரொம்ப என்ன காரணம்னா, மொழியியல் அறிஞர்கள்

0: என்ன சொல்றாங்கன்னா, மொழியெல்லாம் தெரிஞ்சவங்க, மற்ற மொழிகளில் கவிதை இருக்கிறது, தமிழ் கவிதையாகவே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கவிதையாகவே இருக்கிற ஒரு மொழியில கவிதை எழுதுறதுக்கு நாம எல்லாம் கொடுத்து வைக்கணும், தமிழர்களாக பிறந்ததுக்கும் கொடுத்து வைக்கணும். ஏன்னா நம்மளை விட மற்றவர்கள் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழை. அந்த வெளிநாடு போனவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க, அந்த நான் நயாகரா போய் அமெரிக்காவில் நயாகரா பார்த்தவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து என்னட்டு பேசும்போது சொல்லுவாங்க, அங்கே நயாகராவில் நல்வரவுன்னு தமிழ் எழுதி வச்சிருக்கிறாங்களாம். அவங்க போய் கேட்டிருக்கிறாங்க, எதுக்கு இந்த ஊரில் தமிழ் எழுதி வச்சிருக்கிறீங்களேன்னா, உலகத்திலே பெரிய அருவி இது, அதே மாதிரி உலகத்திலே பெரிய மொழி தமிழ், அதனால் எழுதி வச்சிருக்கிறோம். அவங்களுக்கு தெரியுது, ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து இங்கிலீஷில் தான் எழுதி வைக்கிறோம் நம்ம, அது ஏன்னா அது இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் அப்படி எழுதினாதான் கௌரவமாக பார்க்குறாங்க, அதனால் அப்படி எழுத வேண்டியிருக்கு வெளியூரில். அதே மாதிரி சில நாடுகளில், ஜப்பானில் ஒரு பல்கலைக்கழகத்தில் மோட்டோ பார்த்தா, யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிறது அவங்களுடைய கொள்கையா, அது அது அப்படியே எழுதி வச்சிருக்கிறாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளிருந்து. அதை விட சர்வேயர்னு ஒரு விண்கலம் அனுப்புனாங்க செவ்வாய் கிரகத்துக்கு. சர்வேயர் செவ்வாய் கிரகத்தில் மனுஷன் இருப்பானா இல்லையான்னு சோதனை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து நாசாவிலேருந்து விண்கலம் போச்சு. அப்போ என்னன்னா, அங்கே மனிதர்கள் நம்ம விட முன்னேறியவர்கள், நாகரிகத்தில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் அவங்களுக்கு. அப்படி இருந்தால் அவங்க எந்த மொழியில் பேசுவாங்க, அவங்களுக்கு எந்த மொழி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது ஒரு யூகத்தில் சில பதிவு செய்யப்பட்ட பேச்சுக்களை இங்கேருந்து அனுப்பினாங்க. இதில் ஏதாவது ஒரு மொழி புரிஞ்சுக்கிட்டு அவன் ஏதாவது பதில் சிக்னல் வரும், அங்கே இருக்கிறவங்க நம்ம விட மேலே முன்னேறியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி. அப்படி சர்வேயரில் இங்கேருந்து விஞ்ஞானிகள், நாசா விஞ்ஞானிகள் பதிவு செய்த அனுப்பிய மொழிகளில் தமிழும் ஒன்று. ஏன்னா இது புரிந்தவர்கள் அங்கே யாராவது இருப்பாங்கன்னு அவங்களே எதிர்பார்த்தாங்க, ஏன்னா அவ்வளோ பழமையான மொழிங்கிறதுனால. அதே மாதிரி இயேசுவனுடைய வழிபாட்டு கொள்கைகள், 10 கட்டளைகள், அந்த ஒலிவ மலையில் 10 மொழிகளில் கல்வெட்டு மலையில் பொறிக்கப்பட்டிருக்கு, அதில் தமிழ் மொழியிலையும் பொறித்திருக்கிறார்கள். இப்படிலாம் கேள்வி போடும்போது, அது பொறிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஊரில் பொறிக்கலையேங்கிறது தான் கவலை. அப்படி நிறைய கேள்விப்படுகிறோம் அதை பற்றி. அப்படிப்பட்ட தமிழில் கவிதை எழுதுகிறதுக்கு அவர் கொடுத்து வச்சிருக்காரு. அவருக்கும் அதை அவங்க அம்மையார் சொன்னாங்க, அவங்க எல்லாருடைய வெற்றிக்கும் ஒரு காரணம் பின்னாடி ஒரு பெண்மணி தான் பின்னாடி இருப்பாங்கன்னு, அவங்க அவருடைய வெற்றிக்கு அவருடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அது வாஸ்தவம்தான். நான் என்னுடைய வெற்றிக்கு கூட என்னுடைய மனைவி தான் காரணம். ஏன்னா நான் முக்கியமான விஷயம் எழுதும்பொழுதுலாம் அவங்க பிறந்த வீட்டுக்கு போடுவாங்க, ஏதோ ஒரு வகையில் ஒரு எப்படியோ ஒரு வகையில் உதவி பண்ணுறது தானே, அது ஒரு உதவி தான், அதாமல் செய்யாமல் செய்கிற உதவி. அதனால் அவர்களை இந்த நிலைமையிலும் நான் ரொம்ப நன்றியோடு நினைத்துக் கொள்கிறேன்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: ஆகட்டண்டா தம்பி ராஜா, நடராஜா மெதுவா தள்ளையா, பதமா செல்லையா, ஆகட்டண்டா தம்பி ராஜா.

பொண்ணுக்கு பார்த்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ, வேறு போல போக வேணும் கேட்டுக்கோ, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது என்னமோ குடல், அதுக்கப்புறம் கல்லீரல் தான். ஆனா இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அட, அதாங்க உண்மை. நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஏன் பெரிய உறுப்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம உடம்புல சிறு குடலோட நீளம் 20 அடி, அதே பெருங்குடலோட நீளம்னு பார்த்தோம்னா 5 அடி, மொத்தமா 25 அடி. அதனால நீளமான உறுப்பு எதுன்னு கேட்டா வேணா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கல்லீரலோட எடைன்னு பார்த்தோம்னா 1.5 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபுட்பால் அளவு இருக்குமா. நம்ம உடம்புல மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படின்னு கேட்டா வேணா நாம இந்த கல்லீரலை சொல்லலாம். மத்தபடி மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நம்முடைய தோல் தாங்க. கிட்டத்தட்ட 20 சதுர அடி பரப்பளவுல ஒரு பெரிய போர்வை மாதிரி நம்மள மூடி இருக்குதான். இதோட எடை மட்டுமே சுமார் 3-4 கிலோ வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் கிடையாது, வெளியிருந்து வரக்கூடிய தேவையில்லாத தூசி, புகை, அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகள் இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ள வராம ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் இந்த தோல் நம்மள பாதுகாக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அதில் கட்சியில் அமைந்தவர கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை என்ற சக்கரம் சுற்றுவர அதில் நான் சக்கரவர்த்தியடா ஒரு கிண்ணத்தை

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10

0: மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: சிங்கை சூடர் பிச்சினிகாடு இளங்கோ ஒரு நியூஸ் போட்டிருந்திருக்கிறாரு, ஒரு விளம்பரம், திருமண விளம்பரம், உங்கள் திருமணத்தை சிங்கப்பூர்ல நிச்சயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு திருமண இது, அதை பார்த்துட்டு ஒரு ஒரு கவிதை ஆக்கியிருக்கிறார். திருமணத்தை நிச்சயம் பண்ணுறது, எல்லாரும் அழகு இருக்கா, அந்த வேற நல்ல பழக்க வழக்கம் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு. ஆனால் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அந்த நல்ல குணம் நல்ல இதெல்லாம் அதை பார்த்து செய்ய பார்க்கக்கூடாதா, ருகுலாமை அழுக்காத இந்த இதெல்லாம் இல்லாத மாப்பிள்ளையாக பார்க்கக்கூடாதா, நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்க்குறீங்களேன்னு கேட்குறாரு. இந்த விளம்பரம் பார்த்துட்டு நல்ல விளம்பரம், அந்த திருமணத்தை சொர்க்கத்தில் நிச்சயம், சிங்கப்பூரில் நிச்சயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிச்சனைக்காட்டி இளங்கோ அதில் போட்டிருக்காரு. இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா நானும் இங்கேயே நிச்சயம் பண்ணியிருப்பேன். ரொம்ப லேட்டாக வந்து என்னுடைய கண்ணில் அது பட்டது அந்த அவரும் அவருடைய கவிதையும். அதனால் ரொம்ப அந்த அவருடைய அந்த மனித நேய பண்பு வந்து அதில் தெரியுது. அந்த குழந்தை தன்மைங்கிறது இருக்கணும் மனுஷங்களுக்கு. நமக்கெல்லாம் வந்து குழந்தை தனம் இருக்கக்கூடாது, குழந்தை தன்மை. ஏன்னா மனிதர்கள் வந்து இயல்பாக சிரிக்கிறதுக்காக பிறந்தவர்கள், அந்த இயல்பு தன்மையை நாம் கட்டுப்படுத்தி வச்சுட்டோம். பல வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள் சிரிப்புங்கிற இயல்பு தன்மையை கட்டுப்படுத்தி விட்டுது. அதாவது ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரிச்சா மரியாதை குறைச்சல், பெரியவங்களுக்கு முன்னாடி சின்னவங்க சிரிச்சா மரியாதை குறைச்சல், வாத்தியாருக்கு முன்னாடி பசங்க சிரிச்சா மரியாதை குறைச்சல்னு சொல்லி சிரிப்புங்கிறது ஏதோ மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அது நம்ம மரபு ரீதியாகவே நம்மகிட்ட ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணிவிட்டு தான். சிரிக்கிறதுக்கு தயங்கம், சிரிச்சா ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அந்த இதய நோயெல்லாம் வருதான். இப்போ நிறைய ஹார்ட் அட்டாக்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த சிரிப்பு அடக்கப்பட்டதுனால. அது வந்து இயல்பு தன்மை வந்து அது வழியில் சிரிப்புக்கு வந்து ஜோக்கே தேவைப்படக்கூடாது. இப்போ இந்த அடக்கி பூட்டி வச்சிருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு. இப்போ சாவி வேலையை தான் செய்யுது இந்த ஜோக்கெல்லாம். அந்த சாவியை போட்டு திறந்து சிரிக்கிற சிரிப்பை அடக்கிருக்கிறத வெளில கொண்டு வர்றோம். அது அவங்களுக்கு உடம்பு ரீதியான இதை கொண்டு வருதான் அப்படிங்கிறது இப்போ மருத்துவர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நாமெல்லாம் பிறந்து 1.5 மாசத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறோமா, பிறந்து 1.5 மாசத்துல சிரிக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் முதல் சிரிப்பு, அர்த்தத்தோட சிரிக்கிறது. அது ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான், புள்ளி விவரம். ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குது. நம்ம மாதிரி உள்ளவங்களாம் 15 தடவை சிரிக்கிறோமா. அது அப்படி ஏன்னா வாழ்க்கையினுடைய நெருக்கடி எதையும் டென்ஷன் ஆக்கிக்கிட்டு மனசுல இருக்கத்தை உண்டு பண்ணிட்டு இந்த 200 தடவைங்கிறது இப்போ 20-15 குறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ பண்ணக்கூடாது, குறையாமல் வச்சுக்கணுங்கிறது தான் இப்போ மருத்துவ ஆலோசனை. வேற ஒன்றும் பெரிய சாதாரண ஆலோசனை இல்லை. மருத்துவ ரீதியாக ஹார்ட் அட்டாக் வர்றது, ஹார்ட் அட்டாக் இப்போ வராத மனிதர்கள் யாருன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக்கே வராத மனிதர்கள் யாருன்னா நரி குறவர்களுக்கு வர்றதே இல்லையா, அவங்க அது அவங்க வாழ்க்கையை லேசாக எடுத்துக்குவாங்க. அதாவது அதாவது அவங்க வந்து டென்ஷன் ஆகிறதே கிடையாது. நான் பார்த்துருக்குறேன், எங்கள் ஊரில் கிராமத்தில் ஒரு துப்பாக்கி இருந்தது வேட்டைக்கு, நானும் ஒரு நரிக்குளம் வரும்போது ரெண்டு பேரும் போவோம் சுடுறதுக்கு. அந்த பறவை பறந்து வரும்போது சுடுவார், நான் போய் அது விழுந்தது அந்த பறவை தூக்கி அந்த பையில் போட்டுக்கிறது என் வேலை. சுடுவார், சுட்டதும் அதை குறி தவறாமல் சுட்டாலும் குதிப்பார்.

0: புலி தவறி போனாலும் குதிப்பாரு, எவ்வளவு அருமையா அது தப்பிச்சு போகுது பாரு அப்படின்னா. நமக்கு என்னன்னா, ஐயோ ஒரு குண்டை வேஸ்ட் பண்ணிட்டாரு, இந்த ஆள் துப்பாக்கி குண்டு ஒன்று வீணா போட்டுதே நான் கவலைப்படுவேன். அவங்க அந்த மனோபாவம் தான் வேணுமா வாழ்க்கையில், அதனாலதான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை. அந்த தோல்வி கூட அவருக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுது வாழ்க்கையினுடைய. நாம தோல்வினாலும் தோண்டு போறோம், அதுதான் அவங்க அவங்களுக்கும். அதே மாதிரி இன்னொரு தரப்புக்கு ஹார்ட் அட்டாக் வராத இன்னொரு தரப்பு யாருன்னா பைத்தியக்காரர்களுக்கும் வர்றதில்லை.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கையிலே வளவி எல்லாம் கலகலன்னு ஆ

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஐயா,

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அச்சீவ்மெண்ட் மனோபாவம் நமக்கு வரணும், அடைந்து விட்ட அந்த மன நிறைவு. நான் அதாவது ஆகணும்னு துடிக்கிறல்ல, அதுதான் எனக்கு இதே உண்டு பண்ணு. அடைந்ததாகவே நினைச்சுட்டா வராது, அந்த நிறைவு வந்து வாழ்க்கையில வேணும். அதாவது அதுக்குதான் சொல்லுவார்கள், இப்ப வந்து ஒரு பைத்தியத்தன்மை நமக்குள்ள வேணுமா, கிட்டத்தட்ட ஒரு லேசா பைத்தியத்தன்மையோட இருந்தா ஹார்ட் அட்டாக் வராதான். அதுக்காக சட்டையை கிழிச்சிட்டு போங்கன்னு சொல்லல, லேசான பைத்தியத்தன்மை இருக்கணும். வாழ்க்கை எதை பார்த்தாலும் சிரிக்கிறது சந்தோஷப்படுறது. இப்போ ஒருத்தர் வர்றாரு, இப்படி வந்துட்டு இருக்காரு, படம் பிடிக்க டக்குன்னு நம்ம தடுவாரு விழுந்துடுறாருன்னு வைங்க, ஹான்னு சிரிக்கிறதுல அவரு கோபப்படுவார். இருந்தாலும் அதாவது நம்ம உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணணும். வெளியில போய் தூக்கினாலும் ஓடி போய் தூக்கினாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படணும். ஒரு அருமையான காட்சியை நமக்கு கொடுத்தாரு. அந்த மனோபாவம் தான் பைத்தியத்தன்மைங்கிறது. சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த இந்த நூற்றாண்டுக்கு தேவையான ஒரு உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னா, இப்போ ஒருத்தர் எட்டையும் மூணையும் பெருக்கினா என்னன்னு கேட்கிறாருன்னு வைங்க, 23 சொல்றாரு. அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது நம்ம. சரி, உங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாரு, சொல்றோம் எங்க வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்க, ஒன்று தானே வித்தியாசம், அது என்ன பெரிய விஷயம் அப்படி. அந்த மனோபாவம் வேணும். அது இல்லைன்னா இருக்கும், வந்துடும், மனசுல வந்து இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் யுகமா போகணுமா வினாடியா போகணுமாங்கிறத முடிவு பண்ணணும். அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இந்த நோட். அப்படி இருந்தா ஹார்ட் அட்டாக்லாம் வராது, இதய நோயை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. அந்த பர்ஃபெக்ஷன் ஒன்றும் பார்க்கக்கூடாது. வாழ்க்கையை வந்து சந்தோஷமா ஆக்கி கொள்ள விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும். நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. எதையும் துல்லியமா இருக்கணும்னு சொல்லி ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள்ங்கிறதுக்காக சொல்லப்படுகிற உபதேசம். வாழ்க்கையில வந்து பர்ஃபெக்ஷன் ஒன்று உலகத்தில் நேரம் ஒன்று கிடையாது. நானே என் மனசுல ஒரு உருவத்தை போட்டுவேன், அதே மாதிரி இருந்ததுன்னா பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். நான் போட்ட உள்ளுக்குள்ள பண்ண உருவத்துக்கு மாறா இருந்ததுன்னா அது பர்ஃபெக்ஷன் இல்லைன்னு நான் சொல்றேன். இது நானே பண்ணிக்கிற கோளாறு. உலகத்துல எது எது எப்படி இருக்கணுமோ அது அது அப்படித்தான் இருக்குது. அதனால நாம ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்து இதயத்தில் ஒரு நோயை உண்டு பண்ணி கொள்ள வேண்டாம். ஏன்னா இப்போ தேவைப்படுகிற அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. வருங்காலத்தில் இந்த மைக்கெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கணும். எப்படின்னா நான் எவ்வளவு பேசணுமோ அதை இதுலேயே செட் பண்ணி கொடுத்துடணும். நீங்கள் 25 எனக்குன்னா 25 இதில் அந்த அலாரம்லாம் செட் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு மைக் கண்டு செட் பண்ணி கொடுத்துட்டா 20 சரன்னு அப்படியே நிமிரணும் அந்த மைக்கு. நான் உடனே சரின்னா 5 இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவேன். முடிக்கலன்னா 25 ஓங்கி தலையில ஒருத்தர் அது அப்படிதான் பண்ணணும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: களைப்பும் தோன்றும் கண்கள் மூடும் காலை விடிந்தால் நீரிலாடும்
1: என்னடா
2: நீ நேத்துல இருந்து

0: ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
1: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இப்படித்தான் இருக்க வேணும் சொம்ப.

காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேலே சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏத்த பண்பை மா

0: சேர்த்து ஆம்பளை பாக்குறான் வீட்டிலே.
1: எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க.
0: களை எடுக்கணும், வேலைய வைக்கணும், கதிரும் முத்தின வயல் அறுக்கணும், கட்டுஞ்சு

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அனுசரிப்புங்கிறது குடும்பத்தில் ரொம்ப அவசியம். கணவனும் மனைவி அது ஒன்றுக்கு மேலே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது ரொம்ப அவஸ்தை. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம இதெல்லாம் சொல்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து சங்கடத்தில் தான் கொண்டு வந்து விடும். நிறையா சொல்லுவாங்க, உலகத்திலேயே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா, இயற்கை வந்து நிர்ணயம் பண்ணுது. இப்போ வந்து நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளை புள்ள வேண்டாம் ஆம்பளை புள்ள வேண்டான்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கல்ல, ஆனால் இயற்கை வந்து அந்த 50-50 ரேஷியோவே அது வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் ஒரு அதிசயமான உண்மை என்னென்னா, 116 ஆம்பளை புள்ள பிறந்தா 100 பொம்பளை புள்ள பிறகு தான். உலக அளவில் 116 ஆம்பளை புள்ள பிறந்தா 100 பொம்பளை புள்ள பிறகு. இது எதுக்கு 16 அதிகமாக பிறகுதுன்னா, அந்த வாலிப வயசை அடையிறதுக்குள்ளே 16 செத்து போகுது. 16 அங்கங்கே ஓடுறது கொஞ்சம் முரட்டத்தனமாக போகிறதுனால செத்து போகுது. அந்த 50-50 இந்த ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ரேஷியோவை இயற்கை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய அதிசயம். அதை விட பெரிய அதிசயம் என்னென்னா, இந்த உலக யுத்தம் நடந்தது இல்லை, முதல் உலக யுத்தம் ரெண்டாவது யுத்தம், அப்போ பார்த்துருக்குறாங்க, கணக்கு எடுத்துருக்குறாங்க. அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு 116 ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக 160-170 பிறகு ஆரம்பிச்சுதான். 100 பெண் குழந்தைக்கு 170-180 ஆண் குழந்தை. இது எதுக்குன்னா, அந்த போரில் செத்து போகுதில்ல ஆம்பளை பிள்ளைகள், அதை ஈடுகட்டுறதுக்காக அதிகமாக பிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத அது சொல்லிகிட்டு இருக்கு. புறாவெல்லாம் வளர்த்திங்கன்னா, நான் கூட புறா வளர்த்துருக்குறேன் ஊரில். புறா வளர்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு 2 முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு. அந்த 2 முட்டையும் குஞ்சு பறிச்சுன்னா அதில் ஒன்று வந்து ஆணாக இருக்கும், ஒன்று பொண்ணாக இருக்கும். அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கை நிர்ணயம் பண்ணுது. அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது. ரெண்டையும் அந்த பெண்ணாகவோ ரெண்டையும் ஆணாகவோ மாற்ற முடியாது நம்ம. அதனால் அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கணும். அதனால தான் ஒரு கணவன் ஒரு மனைவி.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இருப்பவன் வீட்டுக்கு பாரம் வரவறியாமல் சிலவிடும் மனிதன் தாய்க்கும் பாரம் தனக்கும் பாரம்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் சி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒண்ணுக்கு மேல போச்சுன்னா அது இயற்கைக்கு விரோதம். இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழணுங்கிறது முக்கியம். குடும்பத்தில் வந்து கணவனுடைய பங்கு என்ன, மனைவியினுடைய பங்கு, குழந்தை குட்டிகள்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கணும். கணவன்கிறவனுக்கு நிறைய சகிப்புத்தன்மை தேவைப்படுது. மனித நேயம்ங்கிறத பற்றி சொல்லுவாங்க. மனித நேயம் என்ன, ஒரு கணவன் கணவனாக இருக்கணும், மனைவி மனைவியாக இருக்கணும். ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கி வந்து மனிதன் மனிதனாக இல்லை, மனித நேயம் குறைஞ்சி போச்சு. இது குடும்ப உறவுகள்லாம் ரொம்ப மாறி போச்சுன்னு சொல்லலாம். இப்போ நாகரிகத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு இதில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு சின்ன பையனை கொண்டு வந்தானா, ஒரு சின்ன பையன் பக்கத்தில் இருக்கான்,

0: விஞ்ஞானம் எப்படி போட்டிருக்குன்னா, ஒரு மனித உடம்பில் இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளையடிக்கலாமா, ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற பாஸ்பரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 40 நெருப்பு வச்சு தயார் பண்ணலாம், ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற அந்த கொழுப்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 8 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம், அதுமாதிரி ஒரு மனுஷ உடம்பில் இருக்கிற இரும்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 2 அங்கல் 2 செய்யலாம். இவ்வளவுக்கும் விலை போட்டால் 42.50 ரூபா. இதுதான் மனுஷனுக்கு விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை. அது எப்போ அது ஒசரும்னா, அவன் மனுஷனாக இருக்கிற வரைக்கும் இருக்கு பிரபலம், அதுவும் செத்து போனால் அதுவும் கிடையாது, செத்து போனால் அதுவும் குறைஞ்சிரும். மிருகங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, செத்ததுக்கு அப்புறம் விலை கூடும். அங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா உயிர் கோழி 50 ரூபா, உரிச்ச கோழி 60 ரூபான்னு போட்டிருக்கோம், செத்ததுக்கு அப்புறம் 10 ரூபா அதிகம். மனுஷன் வந்து நீ உயிர் மனுஷன் 42.50 ரூபா, செத்ததுக்கு அப்புறம் 52 ரூபானா நீயே வச்சுக்கிடாது எனக்கு எதுக்குன்ட்டு போட்டு. அவன் வந்து எப்போ அவனுக்கு வேல்யூ கூடும்னா, மனிதன் மனிதனாக வாழும்பொழுது தான் வேல்யூ கூடும். குடும்பத்தில் வந்து அந்த பாசத்தோடு வாழணும்னு கடவுள்கிட்ட கேட்டு சொன்னாங்களே, அதுதான் இந்த சமூகங்கிறதும் ஒரு பெரிய குடும்பம்தான். அதனால தான் இந்த நாட்டுக்கு உள்ள பெருமையை எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம்ங்கிறது தான் இந்த நாட்டுக்கு உள்ள பெருமை அப்படி நிரூபித்தோம். அதனால் சமூகங்கிறதும் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது தான் பெருசு.
1: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: அச்சோ சிக்கிறோம் ஆழ்வர போகுது அச்சோ சிக்கிறோம் ஆழ்வர போகுது அசடே உனக்கெங்கே அவசரம் புரியுது
1: ஆடினா
2: ஆடை
1: ஆடைனா
2: நம்ம ஆயுக்கான் டெக்ஸ்டைல்ஸ் ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க
2: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி

பாடின் போடுவாரு தீருவாரு பாயிடுவாரு பறக்குதுவாரு கொப்புடுவாரு கம்புடுவாரு இப்படி அப்படி தாவுதுவாரு ஓடா ராஜா ஓடா ராஜா ஓடா ஓடா ஓடா ராஜா சாட்டை கையில் கொண்டு பங்க கண்டு காலை இரண்டு போடுவாரு தீருவாரு பாயிடுவாரு பறக்குதுவாரு

ஓடுது பாரு, இருது பாரு, ஆயுது பாரு, அறுது பாரு, எப்படி பாரு, அப்படி பாரு, இப்படி எப்படி தாவுது பாரு. ஓடா ராஜா, ஓடா ராஜா, ஓடா ஓடா ஓடா ராஜா. சாட்டி கையை கொண்டு வாங்க கண்டி காளை இரண்டு, ஓடுது பாரு, இருது பாரு.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னும் புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல, அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம உடம்புலயே சுத்தமா இருக்கிற உறுப்பு எதுன்னு தெரியுமா? அதுவும் நம்மளுடைய வெளிப்புறத்துலதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன திரவம் அதுல இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்குமா? இந்நேரம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன

0: தான் வெளியிருந்து தூசு புகன் வாங்கினா கூட சுத்தமா இருக்கிற உறுப்புனா அது நம்மளுடைய கண்கள் தான். நம்ம கண்கள்ல லைசோசைன்ஸ் மாதிரியான பாக்டீரியாவை எதிர்க்கிற நொதிகள் இருந்துகிட்டே இருக்குமா, அது தொடர்ந்து வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய நுண்ணுயிரிகளை அழிச்சுக்கிட்டே இருக்குமா. அதே மாதிரி நம்ம காலையில எந்திரிச்ச உடனேயோ இல்ல அடிக்கடி கண்களை தொடும் போதோ ஒரு வெள்ளையா ஒரு திரவம் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னா நம்ம கண்கள்ல படியக்கூடிய தூசி புகையெல்லாம் வெளியேத்தி கண்ணை தன்னை சுத்தமா வச்சுக்கிறதுனால வரக்கூடிய ஒரு திரவம் தான்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்னி.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடவுள் கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு

0: 150 நாள் கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
1: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 வருஷமா கடலுக்கு போறேன். அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
0: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
1: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
0: அண்ணே நீ மாசுனே.
2: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான். ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க. அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும். அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் கார்த்திகா மற்றும்
2: ஜான் ஹோரே.
3: நான் நித்யஸ்ரீ.
1: இன்னைக்கு இந்த மாசத்தோட கடைசி நாள். இன்னைக்கு வந்து முக்கியமான தினங்களா என்ன நாள் கடைபிடிக்கப்படுது
2: தெரியலையே.
1: சரி, நான் சொல்றேன். அதுல ஒண்ணுதான் உலக வன பாதுகாவலர் தினம். காடுகள், வனவிலங்குகள், இயற்கை வளங்கள், அப்புறம் உயிரினத்தை பாதுகாக்கிற வன பாதுகாவலர்களோட அர்ப்பணிப்பை பாராட்டுறதுக்காக தான் இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. வன பாதுகாவலர்கள் வந்து வெறும் காடுகளை கண்காணிப்பவங்க மட்டும் இல்லாமல் சட்ட விரோத அந்த வேட்டையை தடுக்கிறதுக்கும், காட்டில் தீப்பிடிச்சா அதை கட்டுப்படுத்துறதுக்கும், அரிய விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கும், மரங்களை அழிப்பதை தடுக்கிறதுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த முக்கியமான பங்காளராக இருக்காங்க. பல நேரத்தில் அவங்க ஆபத்தான சிச்சுவேஷனில் வேலை பார்க்குறாங்க. கடுமையான வெயில், மலை, அடர்ந்த காடுன்னு பல சவால்களை எதிர்கொண்டாலுமே இயற்கையை பாதுகாக்க தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. இதை தாண்டி இன்னுமே ஒரு 2 ஸ்பெஷல் நாள் இருக்குது. ஆப்பிரிக்க மகளிர் தினமும் கணினி நிர்வாகி பாராட்டு நாள்னு மொத்தம் 3 முக்கியமான தினங்களாக கொண்டாடப்படுது. அதாவது ஐடி நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்கள பாராட்டுற நாளாகவும் இது வந்து கொண்டாடப்படுது. சரி, இன்னைக்கான விளையாட்டு செய்தி என்னன்னு பார்த்தோன்னா, காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் ஆண்கள் T47 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இந்திய வீரர்கள் திலீப் மஹது காவிட் அவங்க வந்து தங்கப்பதக்கமும், முகமது பாசில் மோர்சிங்கன் ஆஹத் அவங்க வந்து வெள்ளிப்பதக்கமும் வென்று காமன்வெல்த் பேரா தடகளத்தில் வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. திலீப் காவிட் அவங்க வந்து 10.71 தூரத்தில் வினாடியில் வந்து கடந்து போய் அந்த போட்டியில் வந்து முதலிடம் பிடிச்சி தங்கப்பதக்கத்தையும் பெற்றிருக்காங்க. முகமது பாசில் அவங்க வந்து 10.83 வினாடியில் 2வது இடம் பிடிச்சி வெள்ளி பதக்கத்தையும் கைப்பற்றிருக்காங்க. 3வதாக வந்து இங்கிலாந்தில் கெவின் சாண்டோஸ் அவங்க வந்து 10.85 வினாடியில் வெண்கல பதக்கமும் பெற்றிருக்காங்க. நடப்பு தொடரில் வந்து இந்தியாவுக்கு வந்து கிடைச்ச 3வது தங்கப்பதக்கம் இது. ஏற்கனவே மகளிர் பளு தூக்குதலில் வந்து மீராபாய் சானு அவங்க வந்து 48 கிலோமீட்டரில் பேரா தடக்கலம், மகளிர் குண்டியறிதல் F57 பிரிவில் ஷர்மிளா தன்கர் அவங்களுமே தங்கப்பதக்கம் பெற்றிருக்காங்க. இந்தியாவில் வந்து 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலம்னு மொத்தம் வந்து 15 பதக்கங்களோட 8வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன கேம்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான கேம் தான். நான் வந்து ஒரு பிரபலமான கோயில் பேர் சொல்லுவேன், அந்த கோயில் வந்து எந்த ஊரில் இருக்குன்னு நேயர்கள் சொல்லணும். நேயர்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா, பிரகதீஸ்வரர் கோயில் வந்து எந்த ஊரில் இருக்கு? இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கும் தெரியும்னா கால் பண்ணுங்க 7094-43-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் நீங்கள் சொல்லலாம்.
3: ஓகே, அடுத்ததாக இன்றைக்கான இன்னொரு விளையாட்டு தகவல், அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விளையாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா கிரிக்கெட். ஏன்னா அதுக்கான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அதுவாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அதில் இன்றைக்கி வந்து கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு முக்கியமான திருப்பம் வந்து நடந்திருக்கு. சரி, என்ன நீங்கள் நினைக்கிறீங்க,
2: என்ன திருப்பம் நடந்திருக்கும் சொல்லுங்க.
3: திருப்பம்னா ரொம்ப பெருசு இல்லை, அவங்களோட ஃபேன்ஸுக்கு அது வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஜிங்க்யா ரஹானே அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எந்த டீம்?
2: KKR.
3: KKR டீம். அவங்க வந்து கிரிக்கெட்டில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, சாதனைகள் எல்லாமே. ஆனால் அந்த சாதனைகள் எல்லாமே வந்து இப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க அஃபிஷியலாக. அதுக்கான நியூஸ் அப்படிங்கிறது இப்போ தான் வந்திருக்கு. அதாவது ஒரு சீனியர் பேட்டராக இருக்கக்கூடிய ரஹானே அவங்களோட போட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 வருஷம் கிரிக்கெட்லேயே வந்து இருந்திருக்காங்க. அதில் 85 டெஸ்ட் போட்டியாக இருக்கட்டும், 90 ஒரு நாள் போட்டி அதாவது ஒன் டே போட்டிகள் இருக்கும் இல்லையா அது, அப்புறம் வந்து 20 T20 போட்டி அப்படின்னு எக்கச்சக்கமான ரன்கள் அப்படிங்கிறத சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனாலுமே வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஏஜ் அப்படிங்கிறது 38 ஆயிருச்சாம். ஸோ அவங்களுமே அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் விளையாட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலுமே அவங்களோட ஃபேன்ஸுக்கு வந்து வந்திருக்கு. நம்ம ஊருக்குள்ளேயே வந்து கேகேஆருக்கான ஃபேன் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக தான் இருக்காங்க. அதனால் அவங்களுமே வந்து இவரோட வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 to 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:17 ஆயிடுச்சு. கடலோடு

0: நாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: ஜான் ஹோரே.
2: நான் நித்யஸ்ரீ. அடுத்ததா நம்ம வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தோம். பிரகதீஸ்வரர் கோயில் அது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதா கேள்வியாக கேட்டிருந்தோம். அந்த வகையில் அந்த கேள்விக்கு நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க மெசேஜ் மூலமாக. யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா பாமன்லேருந்து தீனா அண்ணா, அப்புறம் வந்து முஸ்லீம் தெருலேருந்து யாசினக்கா, ரெண்டு பேருமே வந்து சரியாக சொல்லியிருக்காங்க தஞ்சாவூரில் இருக்குது அப்படிங்கிறத. அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. பட்டாசு படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் தீனா அண்ணா கேட்டிருக்காங்க. அந்த பாடல் அடுத்ததாக வரும் அப்படிங்கிறத சொல்லி. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா கபாலீஸ்வரர் கோயில் அது வந்து எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கால் பண்ணி சொல்லலாம். 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு. அப்படி பிஸியா இருக்கிறவங்க மெசேஜ் மூலமா பதில் சொல்லிட்டு விருப்பமான பாடல் கேட்கலாம். அடுத்ததா நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே வந்து புத்தகம் பத்தி சொல்றதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. அந்த புத்தகம் பேர் என்ன, யார் எழுதினாங்க அப்படிங்கறத வழக்கம் போல தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம்.
1: ஓகே, இந்த புக்கோட பேர் அப்படின்னா ரகசிய தோட்டம். இதை யார் அப்படி எழுதுனான்னா இங்கிலாண்டில் ஃப்ரான்சிஸ் ஹாட்சன் பெர்னட் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதியிருக்காங்க. இதை நம்மளுடைய மொழியில் பேர் பிச்சவங்க யாரு,
2: சுகுமாரன்.
1: அவங்க மொழியை பேர் பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ விட்டதுலேருந்து வாசிக்கிறேன். மேரி அறையை சுற்றி பார்த்தால் விளையாட்டு பொருட்கள் ஒன்றும் இல்லை, தோட்டத்திற்கு தான் போக வேண்டும், என்னுடன் யார் வருவார்கள்? மார்த்தா மேரி உற்று பார்த்தால் யாரும் வரமாட்டார்கள், நீயே போ, டிக்கன் தனியாகத்தான் போய் விளையாடுவான், சின்ன சின்ன விலங்குகளை நண்பர்களாக்கி கொண்டான், தோட்டத்திற்கு போ, ஆனால் ஒரே ஒரு தோட்டம் மட்டும் பூட்டியிருக்கிறது, அது மிஸ்ஸஸ் கெரவனுடைய தோட்டம். 10 வருடங்களுக்கு முன் அவர் இறந்த பிறகு தோட்டத்தை பூட்டி சாவியை புதைத்து வைத்து விட்டார் மிஸ்டர் கேரவன். மேரி கோட்டை அணிந்து கொண்டு தோட்டத்திற்கு நடந்தாள். 10 வருடங்களாக பூட்டி கிடக்கும் தோட்டத்தில் செடிகளும் பூக்களும் உயிரோடு இருக்குமா என்று சந்தேகப்பட்டாள். அவள் மனதில் ஒரு கேள்வி ஒன்று எழுந்தது. தோட்டத்தில் இருந்த பாதையில் மரங்களும் செடிகளும் பார்த்து கொண்டே மேரி நடந்தாள். தோட்டத்தின் மத்தியிலே குளம், அதில் நீரூற்றும் இருந்தது. நீரூற்றுனா எனக்கா
2: நீரூற்று அப்படின்னா வேற எதுவும் கிடையாது. எல்லாரும் வீட்டு வாசல்லையும் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பெரிய பெரிய இடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டைன்லாம் இருக்கும். அதாவது உள்ளேருந்து தண்ணி வர மாதிரி செயற்கையாக அமைச்சிருப்பாங்கள்ல, அந்த செயற்கை நீரூற்று அப்படிங்கிறதும் இருக்குது. இயற்கையாக வரக்கூடிய நீரூற்றும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இயற்கையில் வந்து பூமியிலேருந்து தானாக தண்ணி வரும்ல, அது வந்து இயற்கை நீரூற்று அப்படின்னும், பெரிய பெரிய இடங்கள்லாம் நம்மளாம் அமைச்சு வச்சுருக்கிறத வந்து அந்த செயற்கை நீரூற்று அதாவது ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து நீரூற்று அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்காங்க.
1: நீரூற்று வேலை செய்யவில்லை. பாதையில் முடிவில் நீளமான சுவரும் புதர்களும் இருந்தன. சுவர்களில் இருந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற மேரி அங்கே காய்கறி தோட்டத்தை கண்டாள். ஒரு வயதான மனிதர் கையில் மண்வெட்டியுடன் அவளை நோக்கி வந்தார். இது என்ன இடம், உள்ளே வரலாமா என்று கேட்டாள் மேரி. வரலாம், இங்கே பார்க்க ஒன்றுமில்லை என்றார் முதியவர். நீளமான சுவரை ஒட்டி மேரி நடந்தாள். சுவரின் உயரத்தை விட பெரிதாக வளர்ந்திருக்கிற பல மரங்களை பார்த்தாள். ஒரு மரத்திலிருந்து ரெட் ஃப்ரினட் பறவையை திடீரென்று பார்த்தாள். அப்படின்னா எனக்கு அந்த பறவை பேரு,
2: அது வந்து ஒரு வகை பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராபின் அப்படிங்கிற ஒரு பறவை இருக்குமா, அதை வந்து அந்த ரெட் ப்ரெஸ்ட் பறவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் அதோட பேராகவுமே எந்தும் இருக்கு.
1: பறவை திடீரென்று பாடியது. அந்த பறவையின் மார்பு சிவப்பாக இருந்தது. பாடும் வகையை சேர்ந்த பறவை.
2: கரெக்ட், அதை வந்து செம்மார்பு குருவி அப்படின்னும் சொல்லுவாங்களாம். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேர் தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நான் கவனித்தது என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழில் மொழியில் வந்து ப்ராப்பராக இருக்கும், ஆனால் அதை நம்ம காலப்போக்கில் வந்து மாற்றி மாற்றி வேறு வேறு பெயர்கள் வச்சு சொல்லுவோம். அந்த வகையில் மண்வெட்டி அப்படிங்கிறத ஒரு வார்த்தை ஒன்று கவனித்தேன். ஆனால் நம்மளாம் சொல்லும்போது என்ன, அந்த மம்பட்டி ஏடு மம்பட்டி அப்படின்னு மாற்றி சொல்லிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி தமிழ் உச்சரிப்பு தமிழ் வார்த்தைகள் அப்படிங்கிறது சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் புத்தகங்கள் நம்மளுக்கு தெரியப்படுத்துறதுமே. அந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: அதுக்கு முன்னாடி இன்னொரு ஊட்டச்சத்து பத்தியுமே தெரிஞ்சுக்குவோம். கடல்ல 1000கணக்கான உயிரினங்கள் இருக்கு. அதுல நம்ம எல்லாருமே அடிக்கடி சாப்பிடுற மீன்ல உள்ள ஊட்டச்சத்துக்கள் பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். மீன் ஒரு உயர்தர புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவாகுமா. புரதச்சத்து

0: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:47 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: நான் நித்யஸ்ரீ. இன்னைக்கு வந்து நம்ம ஜான் ஹோரே தம்பியும் ஒரு புக்கை வந்து ரீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, கண்டினியூ பண்ணலாமா?
1: கண்டினியூ பண்றேங்கக்கா. தோட்டக்காரர் அவளை உற்று பார்த்தார். நீதான் இந்தியாவில் இருந்து வந்த சிறுமியா என்று கேட்டார். தன்னுடைய பெயர் பெண் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார் அந்த தோட்டக்காரர். ஒருவருடன் அதிக நேரம் மீறி பேசியது
0: அதை தெரிஞ்சுக்கலாம் ஜான் ஹோரே. அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் பேர் சாஜித். நான் தூத்துக்குடில இருந்து பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா? மறந்து போயிருச்சா? சரி, நானே கேட்டேன். இந்த மக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு இடம் வந்து எந்த ஊர்ல இருக்குது? என்ன பாடல் வேணும்? கண்டிப்பா அந்த பாடல் கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம சாதி தம்பியுமே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இது மாதிரி கோயில்கள் பேர் மட்டும் கிடையாது, சர்ச்சு, மசூதி அப்படின்னு எல்லாமே நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து அதுக்கான பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம ஜான்கோரே தம்பியுமே கண்டினியூ பண்ணுவாங்க.
1: அது அவளுக்கு ஒரு மாற்றத்தை தந்தது. பறவை ரகசிய தோட்டத்துக்கு எப்படி பறந்து போனது? ரகசிய தோட்டத்திற்கு இதுதான் வழியா, இல்லை வேறு வழி உண்டா என்று மேரி கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டாள். தேவையில்லாமல் பேசாதே என்று கூறினார் தோட்டக்காரர். அங்கே போய் விளையாடு என்று மேரி விரட்டினார். மேரியும் சரி என்று பதிலளித்து விளையாட சென்றாள்.
0: சரி, ஓகே, இதுக்கப்புறம் புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்த்திகாவும் ஒரு படிப்பை பற்றி இப்போ சொல்லுவாங்க.
3: மனிதர்கள் செய்கிற வேலைகளை இயந்திரங்கள் செய்கிற காலம் வந்துருச்சு. அந்த புத்திசாலி ரோபோக்களை உருவாக்குற படிப்பு பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங்னு ஒரு படிப்பு இருக்குங்க. ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங்னா ரோபோக்களை வடிவமைப்பது, உருவாக்குறது, இயக்குறது, அப்புறம் அதை புத்திசாலித்தனமாக செயல்பட வைக்கிறது, அந்த அது தொடர்பான ஒரு பொறியியல் துறை தான். இந்த படிப்பில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்கு, சென்சர்னு இன்னும் பல தொழில்நுட்பங்கள் வந்து ஒன்னா இணைந்து கத்துத்தரப்படுது. இந்த படிப்பை படிக்கிறதுக்கு 12th மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். சில காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படித்த மாணவர்களுமே அதுக்கப்புறம் பிஇ இல்லைனா பிடெக்கு, ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிப்புகளை வந்து தேர்வு செய்யலாம். இந்த படிப்பு படிக்கிறவர்கள் வந்து தொழிற்சாலையில் வேலை செய்கிற இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸ், மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சைக்கு வந்து உதவுற சர்ஜிக்கல் ரோபோட்ஸ்னு, மனிதர்களுக்கு உதவுற சர்வீஸ் ரோபோட்ஸ்னு இன்னும் நிறைய ரோபோட்ஸை உருவாக்குற திறமையை பெற்றுக்கிறாங்க. இந்த கோர்ஸ் முடிச்சவங்க வந்து ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங், ஏஐ இன்ஜினியரிங்னு நிறைய பணிகளில் சேரலாம். இப்போ இருக்கிற காலத்தில் ஆட்டோமேஷன் அப்புறம் ஏஐ வந்து வேகமாக வளர்ந்து வரனால ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்குமே வேலை வாய்ப்புமே அதிகரிச்சுட்டே இருக்கு.
0: ஓகே, அடுத்ததான் நேயர்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லையப்பர் கோவில் அதோட பேர்லேயே வந்து ஊர் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்கு. அந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா 709-4-4-3-9-9-9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லிட்டு விருப்பமான பாடல் கேட்கலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க.
1: பை பை கா.
0: நேயர் கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
2: முகமது சாதிக்,
1: நான் நித்யஸ்ரீ. அதுக்கப்புறம் 6 to 7 பேசுறதுக்காக நம்ம சாதிக் தம்பியுமே வந்தாச்சு. நேத்து ஒரு புக்கை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அந்த புக்கோட நேம் என்னது?
2: வித்தைக்கார சிறுமி.
1: அதை எழுதினவங்க
2: விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள்.
1: சரி, வாசிக்கலாமா?
3: சரி, ஓகே. நேத்து என்னென்ன விஷயங்கள் அதில் சொல்லியிருந்தீங்க?
2: நேத்து வந்து இது, அவங்க நண்பர்கள் 4 பேர் எங்கேயோ போனாங்க.
3: ஓகே, நண்பர்கள் பேர்
2: ஆகாஷ், பரபு, பரமு, கீர்த்தனா, பாலு.
3: ஓகே, அந்த 4 பேர் தான் வந்து நண்பர்களாக ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்களா என்னென்னு இனிமே தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: சாதிக், தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கோண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: மேடம் கார்த்திகா மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோண்ணா.
4: சாதிக் தம்பி?
2: நல்லா இருக்கோண்ணா.
4: ஓகே.
3: ஓகேண்ணா, உங்களோட பேர்லேயே இருக்காங்க அவங்களும். திருநெல்வேலிக்கு போயிருக்கீங்களா அந்த கோயிலுக்கு? அங்க நிறைய விஷயங்கள் என்னென்ன ஃபேமஸ் அப்படினு சொல்ல முடியுமா? ஆனா திருவண்ணாமலையில தானே இருக்குன்னு சொன்னீங்க?
4: இல்ல, திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்.
3: ஓகே, திருநெல்வேலி கரெக்ட் தான். ஓகேண்ணா.
4: இருட்டுக்கிற அல்வா.
3: ஓகே,
4: பக்கத்துலயே போத்தீஸ் ஷாப்பிங் பண்றதுக்கு. அப்புறம் கோயில் ஜாமான் வாங்குறது, பூஜை ஜாமான் வாங்குறது அந்த கோயில் மண்டபத்திலே இருக்குது.
3: ஓகேண்ணா. ஓகே,
4: பக்கத்துல ஏகப்பட்ட ஹோல்சேல் கடைகள், பிளாஸ்டிக் பொருட்களா இருந்தாலும் சரி, மளிகை பொருட்களா இருந்தாலும் சரி, எல்லா பொருட்களுமே பக்கத்துல ஹோல்சேல் கடைகள் இருக்கு. எல்லாம்
3: அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையுமே வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. அதனால இனிமே கோயிலுக்குலாம் போறவங்க திருநெல்வேலியில இருக்கக்கூடிய அந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா சுத்தி இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்து என்ன பண்ணிருக்காங்க அந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அப்படிங்கறத வாசிச்சு காமிங்க சாதி.
2: காலையில் பள்ளிக்கு போவதற்கு மாலை விளையாடுவது வரை இணைப்பிரமால் இருக்கும் நண்பர்கள், விடுமுறை என்பதால் 4 பேரும் சேர்ந்து பள்ளிக்கூட மைதானத்தில் விளையாடி புறப்பட்டார்கள்.
3: ஓகே, அன்னைக்கு வந்து லீவா இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து வந்து விளையாட போலாம் அப்படின்னு ஸ்கூல் கிரவுண்டுக்கு போயிருக்காங்க. ஆல்ரெடி அதுதான் வந்து அவங்களோட வழக்கமாகவே இருந்திருக்கு. காலையில சாயங்காலம் அப்படின்னு என் நேரமும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றது அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் வேற எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அடுத்த பகுதியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புனித மரியாள் ஃபோரேன் தேவாலயம், அதாவது சென்ட் மேரிஸ் ஃபோரேன் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து எந்த ஊர்ல இருக்கு? அது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு சர்ச்சும் கூட, படங்கள்லாம் கூட வந்திருக்கு. அது என்ன படம் அப்படிங்கறத அடுத்த பகுதியில் சொல்றோம். அதுக்கு முன்னாடி கார்த்திகாவும் ஒரு விளையாட்டு பத்தி இப்ப சொல்லுவாங்க.
1: கண்ணுக்கு முன்னாடியே புதையல் இருந்தாலுமே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு புத்திசாலித்தனமும் கவனிக்கிற திறனும் குழுவா செயல்படுற அந்த மனப்பான்மையும் இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அந்த சுவாரஸ்யமான சாகச விளையாட்டு தான் ட்ரெஷர் ஹண்ட். ட்ரெஷர் ஹண்ட்னா புதையல் தேடுற விளையாட்டு. இதுல ஒரு பரிசு பொருள் இல்லைன்னா சின்னதா ஏதாவது ஒரு பொருளை குறிப்பிட்ட இடத்துல வந்து மறைச்சு வச்சிருவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பல இடத்துல க்ளியூஸ் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு க்ளியூவையுமே சரியா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகணும். இப்படி எல்லா க்ளியூஸையுமே கண்டுபிடிச்சு இறுதியில தான் அந்த பொருளை வந்து எடுக்கிற டீம் தான் வின்னர். இந்த விளையாட்டு ஸ்கூலு, முகாம்கள், பிறந்த நாள் ஃபங்க்ஷன்ஸ்னு இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த விளையாட்டு ரொம்ப பிரபலமா இருக்கும். இந்த கேம் வந்து தனியாவும் விளையாடலாம், அதே மாதிரி டீமாவும் விளையாடும் போது இன்னுமே சுவாரஸ்யமா இருக்குமா. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் தங்களோட யோசனையை வந்து ஷேர் பண்ணி ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சு க்ளூவை கண்டுபிடிக்கல அந்த முயற்சி பண்ணுவாங்கல்ல. இதனால டீம் ஒர்க், லீடர்ஷிப்னு பல நல்ல திறன்கள் வந்து வளருது. புதையலை கண்டுபிடிக்கிறது மட்டுமே ட்ரெஷர் ஹண்ட் இல்லை, அந்த புதையலை தேடி செல்ற ஒவ்வொரு க்ளியூஸ் முயற்சியையும் அனுபவமும் நமக்கு வந்து புதிய விஷயத்த கத்து தருது. சரி, அடுத்ததான் நேயர்களுக்கான பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 6:16 ஆயிருச்சு. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
6: முகமது சாதிக்.
5: நம்ம சாஜிக் தம்பியும் ஒரு புக்கை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த புக்கோட நேம் என்னது?
6: வித்தைக்கார சிறுமி.
5: அதை யாரு எழுதுனா?
6: விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள்.
5: சரி, வாசிக்கலாமா?
6: வாசிக்கலாம். ஆற்றோரமாக நடந்து சென்று கொண்டு கொண்டாள்கள். நந்தியா விட்டு மரத்தின் கீழே பூக்கள் உதிர்ந்து கிடந்தன. பரமு கீர்த்தனாவும் அவற்றை பொறுக்கினார்கள். நேத்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு எதிரில வித்தைக்காரங்க சூப்பரா வித்தை செஞ்சாங்க. இல்ல நான் ஆமா செல்லவுடன் பாலு, ஆமாடா அந்த சிறுமி சின்ன பொண்ணும்.
5: சரி, இதை தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஆற்றோர பகுதியில போய்கிட்டு இருந்தப்ப அந்த நந்தியாவட்ட அந்த மரத்துக்கு கீழே வந்துட்டு ஒரு பூவா கொட்டி கிடந்திருக்கு. அப்போ வந்து பரமும் கீர்த்தனாவும் அதை வந்து புரக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க நேற்று அந்த ஸ்கூல்ல அந்த மேஜிக் நடந்திருக்குல்ல, அதை பத்தி இது எப்படிதான் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் தப்படியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்குப்பா இன்றைய நாள் உங்களுக்கு?
5: சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா,
7: ரொம்ப சந்தோஷம். எப்படிப்பா இருக்கு கிளைமேட் எல்லாம்? நம்ம
5: எப்பயும் போலதானா, வெயில் தானா? உங்க அங்க வேலூர் மாவட்டத்துல எல்லாம் எப்படின்னா இருக்கு?
7: பயங்கரமா வெயில் ஆகட்டம் போயிருக்கு எல்லா ஊரும்.
5: கண்டிப்பா மழை வரும்ண்ணா, பாப்போம்.
7: சரிப்பா,
5: இன்னைக்கு என்ன
7: என்னப்பா சொல்லுங்களேன்.
5: இப்ப அடுத்ததா கேள்வி தெரியுமாண்ணா?
7: சொல்லுங்கப்பா, என்ன கேள்வின்னு?
5: புனித மரியால் ஃபோரேன் அந்த தேவாலயம் வந்து எங்க இருக்குது, அதுதானா கேள்வி? புனித மரியால் ஃபோரேன் தேவாலயம்
7: நாகர்கோயில்
5: இல்லனா? இது வந்து ஒரு படத்துல கூட வரும்னா.
7: கன்னியாகுமரி?
5: கமிக் லீவ். அதான் நான் படம் பேர் சொல்றேன்னா அது என்ன படம்னு.
7: இல்லப்பா இது சொன்னாலும் என்ன கண்டுபிடிக்க முடியும்.
5: சரி நம்ம நேயர் வந்து கட் பண்ணிட்டாங்க, திரும்ப இணைவாங்கன்னு நம்புவோம். சரி அடுத்ததா நான் ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை வந்து பிறந்த சில நாட்டிலேயே அதுக்காக செய்யப்படுற ரொம்ப முக்கியமான சட்டப்பூர்வமான செயல் என்ன தெரியுமா? அது வந்து பிறப்பு பதிவு தான். அது வந்து ஒரு சான்றிதழ் மட்டும் இல்லை, ஒரு குழந்தையோட அடையாளத்தையே உலகத்துக்கு வந்து அதிகாரபூர்வமாக அறிவிக்கிற முதல் ஆவணம் அதுதான். இன்னைக்கு அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு குழந்தை வந்து பிறந்தோடையே அதோட பிறப்பு வந்து அரசாங்கத்துல பதிவு செய்யறது ரொம்ப முக்கியமானது. அந்த பதிவு மூலமா அந்த குழந்தைக்கு அதிகாரபூர்வமான பெயர், பிறந்த தேதி, பிறந்த இடம் இந்த மாதிரி விவரங்கள்லாம் பதிவு செய்யப்படுது. அதுக்கான ஆதாரமா தான் பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படுது. இந்த பிறப்பு சான்றிதழ் வந்து பள்ளியில சேர்றதுக்கு, பாஸ்போர்ட்க்கு, அரசின் பல நலத்திட்டங்களுக்கு, பர்த் சர்டிபிகேட் தான் பயன்படுது. எதிர்காலத்திலையும் அடையாள ஆவணங்கள் பெறுவதுன்னு பல முக்கியமான தேவைகளுக்கு வந்து பயன்படுது. ஒரு குழந்தையோட பிறப்பு வந்து பதிவு செய்யப்படாமல் இருந்தால் எதிர்காலத்தில் வந்து பல சட்டப்பூர்வமான சேவைகளை பெறுவதில் அவங்களுக்கு வந்து சிக்கல் வரும் அப்படின்னுமே சொல்கிறாங்க. அதனால தான் பிறப்பு பதிவு வந்து ஒரு நடைமுறைக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குழந்தைக்குமே சட்டம் வழங்கிய அடிப்படை உரிமை. அதனால தான் அதை வந்து யாருமே எடுக்காமல் இருக்க மாட்டோம். சரி அடுத்தடுத்ததாக பாடல்கள் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடை ஓசேஎஃப்எம் 90.4.

0: வணக்கம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 6:28 ஆயிருச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
2: முகமது சாதிக்.
3: நான் தியஸ்ரி.
0: சரி, நம்ம முகமது சாதிக் தம்பியும் ஒரு புக்கை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, சரி அதை எழுதுனவங்க யாரு?
2: விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள்.
0: சரி, வாசிக்கலாமா?
2: நேத்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு எதிரில் வித்தைக்காரங்க சூப்பராக வித்தையை செஞ்சாங்க இல்லை என ஆகாஷ் சொல்ல, உடனே பாலு, ஆமாடா, அந்த சின்ன பொண்ணும் அவ அப்பாவும் சின்ன வளையத்தில் பூந்து எப்படா வந்தாங்க.
0: சரி ஓகே, அதை வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் நித்யஸ்ரீ,
0: ரொம்ப நல்லா இருக்கும்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். கார்த்திகா எப்படி இருக்காங்க? சாதிக் எப்படி இருக்கா?
2: நல்லா இருக்கோங்க,
4: நன்றிப்பா.
0: ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரியுமா?
4: என்ன
0: படம் அப்படின்னு சொல்லட்டுமா? இடம் வந்து நம்ம ஸ்டேட் கிடையாது.
4: அப்பனா எனக்கு தெரியாதுப்பா.
0: சரி, அது வந்து விண்ணை தாண்டி வருவாயா படத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான காட்சியில வரும். அந்த ஜெசி கூட அந்த ஊர்ல தான் இருப்பாங்க.
4: இல்லப்பா, எனக்கு அந்த படமும் நான் பார்க்கல.
0: சரி,
4: எனக்கு தெரியலப்பா.
0: சரி ஓகேக்கா, அந்த கோயில் வந்து, அதாவது அந்த சர்ச் வந்து கேரளால தான் இருக்கு.
4: ஓ சரி சரி.
0: சரி ஓகேக்கா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? விளையாடுவாங்க. இன்னைக்கான பதில் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். கேள்வியே கேட்கல, பதில் தெரியுமான்னு கேட்குறீங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதாவது கேள்வி இனிமேதான் சொல்லுவாங்க. என்ன கேள்வி அப்படிங்கிறத கேட்டுட்டு உங்களோட பதிலை மெசேஜ் மூலமாகவும் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம சாதிக் தம்பி தொடர்ந்து புத்தகத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத வாசிப்பாங்க.
2: கீர்த்தனா பூக்களை பொறுக்கிய பாடே கேட்டால் வளையத்துல போனதை வீடு அந்த பொண்ணு உயரத்துல காட்டியிருந்த கயறு மேலே நடந்து எங்கு அங்கு எனங்கு ரொம்ப பயமா இருந்து தெரியுமா?
0: சரி ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்கூலுக்கு வந்து ஒரு வித்தக்காரங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஆகாஷ் வந்து சொல்லியிருக்காங்க. உடனே வந்து பாலும் என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாம், அந்த சின்ன

அடுத்ததா இன்னொரு தகவல் என்னன்னா, நம்ம எங்கேயாவது திருவிழா கோயில்களுக்கெல்லாம் போனோன்னா அங்கே நிறைய விளையாட்டு பொருட்களும் வித்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே குழந்தைங்க உடனே வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் சில குழந்தைங்கலாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பெற்றோர்கள் வந்து காத்திருக்கிற பழக்கத்தை வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். இப்போ இருக்கிற காலத்தில் பல விஷயங்கள் வந்து உடனே கிடைச்சிருது. ஒரு பட்டனை அழுத்தினோடனே சாப்பாடு வீட்டுக்கே வந்துடுது, ஒரு கிளிக்கில் வீடியோ ஓடுது. இதனால எல்லாமே உடனே கிடைச்சிடணும்னு குழந்தைங்களுக்கு தோணலாம். ஆனால் வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே உடனே கிடைக்காது. சில கனவுகளுக்கும் சில வெற்றிகளுக்கும் நேரம் வந்து தேவைப்படும். அதனால சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் காத்திருக்கிற பழக்கங்களை குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்போம். உதாரணத்துக்கு வரிசையில் நிற்கிறது, மற்றவங்களோட முறை முடிகிற வரை காத்திருக்கிறது, ஒரு விளையாட்டில் தன்னோட வாய்ப்புக்காக அந்த பொறுமையாக காத்திருக்கிறதுன்னு சின்ன சின்ன பழக்கங்களை வந்து கற்றுக்கிறணும். அது வந்து பின்னாட்களை பெரிய வாழ்க்கை பாடமாக மாறுது. பொறுமையாக காத்திருக்க தெரிஞ்ச குழந்தைங்க வந்து கோபத்தை கூட எளிதாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்குமே, சவால்களை அமைதியாக சமாளிக்கிறதுக்கும் கற்றுக்குருவாங்களாம். பெற்றோர்களும் அவசரப்படாமல் பொறுமையோடு நடந்துக்கிறணும்னு நடந்துக்கிற போது குழந்தைங்க வந்து அதையே பார்த்து கற்றுக்குருவாங்க. சரி, நேயர்களுக்கான அடுத்த கேள்வி வந்து, ஆண்டாள் நாச்சியார் கோவில் அது வந்து எங்கே இருக்கு? அதான் உங்களுக்கும் பதில் தெரியும்னா கால் பண்ணுங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 6:45 ஆயிடுச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
4: முகமது சாதிக்.
3: நான் நித்யஸ்ரீ. சரி, நம்ம சாதிக் தம்பியும் ஒரு புக்கை வாசிச்சிட்டு இருந்தாங்கல்ல, வாசிக்கலாமா?
4: வாசிக்கலாம். உனக்கு எல்லாமே பயந்தானடா, நெருப்பு வளையத்துக்குள் ஒருத்தர் பூந்து வரும்போது உன்னோட இரண்டு கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு இருந்தேடா. பரமு சிரித்து கொண்டே சொன்னான்.
3: ஓகே, இது வந்து அவங்க பயந்துக்கிட்டே வந்து பார்த்துருக்காங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு வித்தை வந்து காமிக்கும் போது. அவங்க வந்து வளையத்துக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், கயிறு மேலே நடக்கிறதா இருக்கட்டும், அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு வந்து ஒரு பக்கம் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பயந்துமே வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க இதை எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கதையில் வந்து அந்த வித்தைக்கார சிறுமியோட ரோல் வந்து என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு நேயர்கள் நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்டாள் கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வசந்தி அக்கா அப்பையில் வந்து பதில் சொல்ல முடியலை இல்லை, அதனால மெசேஜ் மூலமாக வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, குற்றாலம்லேருந்து மணி அண்ணாவுமே வந்து அதே ஒரு பதில் தான் கொடுத்துருக்காங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கேட்ட கேள்வியுமே ஆலப்புழா, அதாவது கேரளாவில் தான் அந்த ஒரு சர்ச் இருக்குது அப்படின்னு சரியான பதில் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, விண்ணை தாண்டி வருவாயா படத்திலிருந்து அன்பில்லவன் அப்படிங்கிற பாடல் தான் கேட்டிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
5: இன்னைக்கான வானிலை தகவல் வந்து, காற்றோட வேகம் 29 கிலோமீட்டர்ல இருந்து 42 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில வீசும். அதே மாதிரி மழைக்கான வாய்ப்புமே இன்னைக்கு இல்லை. இது வந்து மண்டபத்துல இருந்து ராமேஸ்வரம்ல வர யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி அண்ணா கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.
3: இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
4: முகமது சாதிக்
5: மற்றும் கார்த்திகா. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக. அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் திபோன். நம்ம இப்ப இருக்கிற உலகம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நவீனமான உலகம். இந்த உலகத்துல யாரையும் யாரும் கட்டுக்குள்ளேயே வச்சிருக்க முடியாது, அந்த அளவுக்கு இந்த உலகம் வந்து இன்னைக்கு நவீனமாயிட்டு. ஏதோ ஒரு முறையில இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அதுதான் நவீனமான காலம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். நம்மளுடைய மீன்பிடி தொழில் மற்ற தொழில்களை மாதிரியே பாத்தீங்கன்னா பல நவீன முறைகளை கடந்து இன்னமும் கடக்க இருக்குது. அதுல முக்கியமான ஒரு மயில்கல் தான் பாத்தீங்க அப்படின்னா GPS அண்ட் எக்கோ சவுண்டர். இது இரண்டுமே இன்றைய கால சூழ்நிலையில இருக்கக்கூடிய தொழிலுக்கு ஒரு பிரதானமான ஒன்னா இருக்குது. முன்னாடி காலத்துல அந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க வந்து கடல் கூறு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்களதான் வந்து கம்மாறுக்காரரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு காற்று தெரியும், கடல் கூறு தெரியும், நீரோட்டங்கள் தெரியும், விண்மீன்களை பார்த்து அவங்களுக்கு மீன் பிடிக்க தெரியும், விண்மீன்களை பார்த்து கரைக்கு வர தெரியும், காற்று எந்த திசையில எப்படி அடிக்குது, என்ன காற்று அடிக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி பல விதங்கள்ல கடல் கூறுகளை அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா இன்றைய சூழ்நிலையில இருக்கிற இளைஞர்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அவங்க கண்டிப்பா ஆனா அதை வந்து கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இன்றைய காலகட்ட சூழ்நிலையில இந்த GPS-ம் எக்கோ சவுண்டரும் தொழிலுக்கு எவ்வளவு முக்கியமானதா இருக்குது, அது இல்லாம இன்னைக்கு தொழில் செய்ய முடியுமா அப்படின்றதான் கேள்வியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவில் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900.
1: Meendum meendum, ketkat thundum, Kadalosai FM 90.4. Namadu munnetrathirkana vanuli.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனர்களுக்கான சமுதாய

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோ

0: மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோ எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல, அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான், அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
0: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
0: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
0: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
1: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
0: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
1: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
0: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
6: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
7: என் பேர் ஜெயபிரகாஷ், பாம்பன் பாரம்பரிய மீன குடும்பத்தை சார்ந்தவன்.
6: இந்த காலங்கள், அதாவது முன்னாடி ஒரு காலம்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு கடல் கூறு பார்த்து ஒரு கம்மார்காரோக அப்படின்னு அவங்கள சொல்லுவோம். கடல் கூறு பார்த்து கடலுக்கு போவாங்க. இந்த டைம்ல இருக்கிறவங்க வந்து GPS எக்கோ சவுண்டர், அது ரெண்டும் இல்லாம தொழிலை வந்து எதிர்பார்க்க முடியும், தொழிலை வந்து நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா?
7: அதாவது உண்மையிலேயே இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும்னா, இப்போ காலத்துக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு காலத்தை கடந்து வந்துட்டோம். அதாவது குரங்கிலிருந்து பிறந்தவனு மனிதனும் சொல்கிறோம், திருப்பி குரங்கிலிருந்து நம்ம பிறக்க முடியுமா? இல்லை, அன்னைக்கு இல்லை இன்னைக்கு. அது எவ்வளவோ அறிவு விஷயமாக மக்கள்லாம் மனிதர்கள்லாம் மாறிட்டு வருவோம். அதுக்கு தக்கன இன்றைக்குள்ள தொழில் டெக்னாலஜி இருக்கிறது நியாயமானது தான். ஆனால் நான் இருக்க சின்ன பிள்ளைங்க, நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கட்டமரத்தில் இருக்கும்போது நைட்லேயே வந்து எங்கள் ஊரில் மூக்கூர்,

0: அந்த கோயிலில் வந்து மெல்குறின்னு சொல்லுவோம், இப்போனா இல்லை எங்கேயும் இல்லை, அப்போவுமே வந்து 1000 மாடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த உடைய பல்புனுடைய பவர் அந்த மூக்கூரில் வந்து பார்த்தா நம்ம கடலுக்கு போகணும்னு பார்த்தா அந்த லைட்டை பார்த்து காடு மடை தோது எல்லாம் கரெக்டாக இருக்கும். பாடு வச்சால் கரெக்டாக கல்லுக்கில் போகாமல் மண்டிக்கில் போகாமல் அந்த சேரில் இருந்து கரெக்டாக மீன் பிடிச்சிடுவாங்க ஒரு காலம். அப்புறம் முடிஞ்ச பின்னாடி விடிஞ்ச பின்னாடி காடு இங்கேருந்து எட்டையாபுரம் காடு மூக்கூர்லேருந்து எட்டையாபுரத்துலேருந்து ஒரு ஆலமரத்தை பார்த்து மீன் பிடிப்பாங்க. இங்கேருந்து பார்த்தா அங்கே முந்தல்லேருந்து ஒரு சவுக்கை வச்சு தீவை காடை பார்த்து கரெக்டாக அந்த வாடகைச்சோளத்தில் தெற்கு வடக்கு போய் கரெக்டாக மீன் பிடித்தாங்க. அன்னைக்குள்ள காலத்தில் அது சரியாக இருந்துச்சு. இப்படியே காலங்கள் வர வர அப்புறம் வந்து என்ன செஞ்சாங்க, இரும்புல கயத்தை கட்டி கல்லா சேரா அப்படின்னு யோகம் பண்ணாங்க. மனிதன் மாறுறான். அப்போ அது வந்துக்கிட்டு போகும்போது திருப்பி வந்து என்ன சிபிஎஸ் சிபிஎஸ் வச்சு தொழில் பார்க்க முடியும். ஏன்னா இதை தாவி போட்டு பார்க்க அதை பார்க்க நம்பரை பார்த்தோம். அப்புறம் பார்த்து எக்கோ சொல்றீங்க என்னென்னமோ இன்றைக்கி உள்ள காலங்களில் இருக்கிறது. உண்மையிலேயே மீனவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, மனிதர்கள் ஒரு முன்னேற்றம் வரும்போது மீனவர்கள் மாறுறோம். அதனால் பிற்காலத்துக்கு போகிறோங்கிறது இனிமேல் வந்து நடக்காத இது. நடக்கணும் என்ன செய்யணும், ஆதி காலத்து மனிதன் மாதிரி நம்ம போகணும் முடியாது. அன்றைக்கி கட்டுமரத்தில் போனோம், இன்னும் கரையை ரெண்டு தூண்டியை போட்டோம், வீச்சுவில் வீசினோம், மறுபடியும் இந்த சின்ன சின்ன வத்தையில் இங்கே தீவுக்கு விலங்கே பெரும்பாலும் போகிறதில்ல. அன்றைக்குள்ள தொழிலாளியை எங்கள் மூக்கூரில் நல்லெண் தீவுக்கு தான் இருக்குது, நல்லெண் தீவுக்கு விளங்க ஒரு மடம் இருக்குது, அதுக்கு இங்கிட்டு அங்கே யாருமே போகிறதில்ல. அங்கிட்டு போனாலே வந்து காற்று சரியில்லாத காலத்துக்கு காற்று நல்ல காற்று இல்லைனாக்கி மங்களா போயிடும், எங்கெங்கே வேம்பாரு அங்கிட்டலாம் போயிடும், அன்றைக்கி ஊருக்கு போக முடியாது. அதனால் இன்றைக்கி 40 மைலேஜ் 50 மைலேஜ் 75 மைலேஜ் போயிட்டு வரோம். அப்போ காலங்களில் மாறும்போது கடலில் மீன் மாறுது. மீனை ஏறி நம்ம மீனவர்களை மாற்ற மீனை வந்து அந்த காலத்தில் மாதிரி மீனை வந்து கொண்டு உற்பத்தி பண்ண முடியுமா, முடியாது.
1: இப்போ அது மாதிரி நம்மளுடைய அந்த பாரம்பரிய அறிவுகளை தெரிஞ்சு வச்சுக்கிறலான்னு அட்லீஸ்ட் நம்ம இது பயன்படலைன்னா கூட இனிமே வரக்கூடிய காலத்தில் இதை விட அட்வான்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஜிபிஎஸ்லேயே அப்டேட்டடாக இருக்கிறது இருக்கும், அதுக்கப்புறம் எக்கோ சவுண்டரில் இன்னும் அட்வான்ஸ்டாக என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து வரப்போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இனிமேல் இந்த பாரம்பரிய அறிவுன்றது நம்மளுக்கு தேவைப்படாத ஒன்று தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரெண்டுமே இல்லை, எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புமே நம்மளுக்கு உதவி செய்யாத பட்சத்தில் தான் நம்மளுக்கு அது தேவைப்படப்போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலைக்காகவாவது நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னு நினைக்கிறீங்களா?
0: அதாவது உண்மையிலே வந்து நல்ல கேள்வி தான் இது. ஏன்னா நம்ம அறிவு பூரா வளர்ந்துக்கிட்டே போகிறவங்க போனால் வளர்ச்சியே போயிருக்கோமா, இடையிலப்பட்ட காலங்கள்லையோ முன்னங்காலங்கள்லையோ அதை நினச்சி பார்க்க மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கானா இருக்குது. எப்படி இருக்குன்னா, நீங்கள் போட்டில் 9 பேர் 10 பேர் போகிறாங்க. 10 பேர் போகிறதுல அந்த வயசு வித்தியாசத்தில் அப்படியே 20, 25, 30, 35, 40, 50 வயசு ஒரு ஆளுக்கு இருக்கும். அந்த 50 வயசுக்கு ஆளுக்கு ஒரு அறிவாற்றல் இருக்கும். அவர் பார்ப்பார், வாட்சி கட்டியிருப்பார், அவருக்கு வந்து இந்த படிப்பு வந்து எக்கசென்று சிபிஎஸ்லாம் பார்க்க தெரியாது. டயத்தை பார்ப்பார், நங்கரம் தூக்குற டயத்தை பார்ப்பார். நங்கரை எப்போ தூக்கணும், 3 மணிக்கு ஓடிந்தா கரெக்டாக எந்திரிச்சா வெளியே வருவார். இந்நேரம் வந்திருக்கும் தூண்டி கடை வந்திருக்கும், இந்நேரம் வந்து அச்சக்கடை வந்திருக்கும், டயத்தை பார்ப்பார். அப்போ எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா தனுஷ் கோடி மறைஞ்சிருச்சு, அப்போ மடம் வந்திருக்கும். இப்போ அப்படின்லாம் ஒரு ஆள் ஏதோ 10 பேரில் ஒரு ஆள் இருக்கத்தான் செய்யுது. அதனால் முன்னாடி உள்ள ஒரு நம்ம மீனவர்களுடைய சமூகம் காடு பார்த்து கடலை பார்த்து டயத்தை பார்த்து அந்த தொழில் பண்ணதில் பண்ண பழக்கத்தில் இன்றைக்கும் ஒரு ஆள் இருக்கத்தான் செய்யுது. அதனால் அது என்றைக்குனாலும் நமக்கு அறிவுபூர்வம் ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருப்பார். போயிட்டு அவருக்கு பெரும்பாலும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இக்கட்டான சொல்லும் போது இவர் வந்து அறிவு சொல்லுவார், ஏ இது பாடுறா இப்படி பாடுறது என்னடா அது, அவர் சொல்ல பாடுறான். நீங்கள் எக்கோ சொல்ற பார்க்குறவன் அவர் சொல்கிறேன் கேட்பாப்பில், அதுக்குள்ள ஒரு நேரம்லாம் இருக்குது. அது இன்றைக்கும் மீனவர்கள்ட்டையோ எல்லாத்தையும் இருக்கத்தான் செய்யுது. அதனால் பாரம்பரியமான ஒரு பழக்கம் வந்து மீனவர்கள் இருக்குன்னா விட்டு போகலை. அதனுடைய தொடர்ச்சியில் வாழாவாடி வாழாவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மீனவர்கிட்ட ஒரு போட்டுகள்லையும் வள்ளத்துலேயோ இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி கரையிருந்து போகும்போது ஒரு பெரிய ஆளுக்கும் சொல்லித்தான் விடுவாங்க, இப்போ இது வந்து அதை பார்த்துக்கு அதை வந்து அதை பார்த்துக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எதுவும் இல்லைன்னா பார்க்க மாட்டான். ஆனால் அப்படியே போட்டால் இக்கட்டான சூழல் போது நம்ம அப்பா சொன்னாங்களே, மாமா சொன்னாங்களே, பெரியப்பா சொன்னாலும் யோசிச்சு பார்த்து அப்படி சொன்னால் இப்படிலே பண்ணணும் அந்த வேலையோ தொழிலையோ பார்த்துட்டு வர அப்படின்னு ஒரு ஆள் இருக்கத்தான் செய்யுது. அதனால் மீனவர்களுக்கு நல்லாவும் இன்றைக்குள்ள காலத்தில் வளர்ந்து போகிற பக்குவம் இருக்குது, ஆதி காலத்தில் உள்ள ஒரு கலாச்சாரத்தில் உள்ள ஒரு அனுபவமும் இருக்குது. அதனால் மீனவர்கள் இன்னும் வந்து வளர்ந்து வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
1: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: மீனவருடைய ஒரு தொழில் அமைப்பில் அதாவது இன்றைக்குள்ள காலங்கிறதுக்கு நல்லதாக என்னென்னு கேட்க அறிவு நல்ல ஒரு இது ஒரு கேள்வி தான். இன்னும் அந்த பதில் சொல்லுவதற்கு எனக்கு சொல்லதுக்கு இந்த கடலோசி எப்படிக்கு நன்றி சொல்கிறேன்.
1: பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

ராதா கண்ணே குட்டி பாத்தாடா வந்து இருக்கா தங்கம் வச்ச வள்ளி பெட்டி தாலி கொடி போட்டு வப்பா மாமே மாமே என் தங்கத்துக்கு

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என் பேர் அருள்தாஸ், காமராஜ் நகர் 1வது தெருவில் இருக்கேன்.
2: நம்மளுக்கு முன்னாடி காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தொழில் அதிக நவீனமாக இல்லாமல் தான் இருந்தது. இப்போ நம்மளோட தொழில் ரொம்ப அதிகமான நவீனமாக இருக்குது. இந்த டைமில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் எக்கோ சவுண்டர், இது இல்லாமல் இந்த காலத்தில் நீங்கள் வந்து தொழில் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா?
3: இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் எங்கள் முன்னோர்கள் எங்கள் தகப்பனார் நாங்களோட தொழில் பண்ணும்போது இப்படியான ஒரு கோழி உருண்டை சைஸில் இருக்கும், அதுக்கு பேர் வந்து காம்போஸ், அதை வச்சு தான் தொழில் பண்ணோம் எங்கள் காலத்தில். எங்கள் காலத்துக்கு முன்னோர்கள்லாம் வந்து காற்று கடலை அனுசரித்து பார்ப்பாங்க. அதே மாதிரி தூரத்தில் போய் தொழில் கொண்டு வர போல மீன் அதிகமாக இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட 7 மைலேஜ், 6 மைலேஜ், 5 மைலேஜ், மிஞ்சுனா ஒரு 10 மைலேஜ் தான் போவாங்க. அந்த நேரத்தில் நிறையா மீன் வளங்கள் இருந்துச்சு, அதுக்கு தக்கன விலைவாசிகள் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து வெள்ளித்தோது நீவாட்டு மேகத்தில் நீவாடு கணக்கு பண்ணி தான் போவாங்க. அது எங்கள் தகப்பனார் தொழில் செய்யும்போது, நாங்கள் தொழில் செய்ய போகும்போது அப்படி தான் போனோம். போய் இந்த காற்றுக்கடை மழை வரப்போகும்போது எங்களுக்கு கணிக்க தெரியாது, அதனால் அந்த சின்ன காம்போஸை வச்சு ஓடி வந்தோம். இப்போ உள்ள நேரத்துக்கு ரொம்ப அதிக இயந்திரங்கள் வந்த பிந்தி அவங்க அன்றைக்கி 6 மைலேஜ் தொழில் பண்ணாங்கன்னா இன்றைக்கி 30 மைலேஜ், 40 மைலேஜ் போகிறாங்க. அந்த சூழ்நிலை வந்து பெரிய ஆளுக்கு போனவங்களுக்கு வெள்ளித்தோது அது மேகம் நெய்வாட்டை வச்சு கணக்கு பண்ணுவாங்க. இப்போ உள்ளவங்களுக்கு தெரிய எக்கசவுண்ட்ரு சிபிஎஸ் இல்லாமல் இப்போ உள்ளவங்க யாருமே தொழில் பண்ண முடியாது. ஒரு சில பேர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இன்னும் நாங்கள் சிபிஎஸ் இல்லாமல் போகிறோம் அப்படின்னு சொன்னது ஒரு 1000 to 1-2 பேர் தான் இருப்பாங்க.
2: ஒருவேளை நம்ம வந்து நம்மளுடைய துரதிருஷ்டவசத்துக்கு நம்ம கொண்டு போகிற எக்ஸ்ட்ரா ஜிபிஎஸும் நம்மளுக்கு வேலையாகி 2வது இருக்கிற ஜிபிஎஸும் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது இந்த டைமில்?
3: போட்டு இப்போ போய் இழுக்கிறாங்கன்னா தனியாக போய் இப்போ இழுக்கிறது கிடையாது, 4 போட்டு 3 போட்டுன்னு செட்டாக இருப்பாங்க. அவங்க ஏற்காலத்தில் இழுக்கு போகும்போதே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி எனக்கு சிபிஎஸ்சி எடுக்க மாட்டேங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. 2வது மீன் வளங்களை விசாரிப்பாங்க, இழுவெட்டு போகும்போது செட்டில் மீன் தெரியுதா, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் சிபிஎஸ்சியில் பதிஞ்சு 5 போட்டுக்குள்ளே நம்பர் வச்சுருப்பாங்க, அவங்களாம் பேசிக்கிடுவாங்க. பேசும்போதே அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த போட்டில் இந்த வேலையும் சொன்னாப்புல போட்டு குறிப்பிட்ட டயத்துக்கு வரலைன்னா இந்த தோதில் இந்த இடத்துல தான் இழுத்தாங்க அப்படின்னு தேடி போகிறதுக்கு வாய்ப்பு.
2: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் எடுத்து.
2: இன்றைய கால சூழ்நிலையில் ஜிபிஎஸ் எக்கோ சவுண்டர் இல்லாமல் நம்மளால் தொழில் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கேள்வியாக கேட்டிருக்கோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசுவோம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4, சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் திபுவும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில GPS, எக்கோ சவுண்டர் மாதிரியான பல வசதிகள் மீன்பிடி தொழில இருக்குது. முன்னாடி ஒரு மீன் கூட்டத்தையோ இல்லைன்னா கடலோட ஆழத்தையோ எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, என்ன வழிகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு அனுபவசாலி இதுக்காகவே எல்லாருடைய படகுகள்லயும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கடல்ல கருப்பு தெரியுதா சிகப்பு தெரியுதா அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. அது என்ன, கடல் வந்து எல்லா நேரத்திலையும் வெளியில இருந்து பாக்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி கலர்ல தானே தெரியுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா வந்து ஒரு சில மீன்கள் வந்து கூட்டமா வாழக்கூடிய மீன்கள். இந்த மாதிரி கூட்டமா வாழும் பொழுது அது இருக்கிற இடம் வந்து ஒரு கருப்பு கலர்லயோ இல்லைன்னா சிகப்பு கலர்லயோ இருக்கிற மாதிரி அடர் நிறங்கள்ல தெரியும். அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க இந்த இடத்துல மீன்கள் அதிகமா இருக்குது அப்படின்றத. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய மீன்கள் வருது, இப்போ வந்து ஒரு டால்ஃபினோ இல்லைன்னா வந்து ஒரு பனை மீன் மாதிரியான மீன்களோ வந்து இருக்கிறத வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் வச்சுதான் ஒரு மீன் வந்து கூட்டமா இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. அந்த இடத்துல போய் வலை வச்சு அதுக்கப்புறமா மீன்களை பிடிச்சிட்டு வர வழக்கம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து GPS, எக்கோ சவுண்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு மீன்பிடி தொழில் செய்கிறாங்க. கொஞ்சம் நவீனமான தொழிலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து வணிக மீன்பிடித்தல் அதிகமாகிடுச்சு. அப்போனா இந்த மாதிரியான பொருட்கள் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் இல்லையா. அதனால இந்த GPS, எக்கோ சவுண்டரை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். பாடல்களுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல் அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எங்கேயாவது டூர் போகலாம்னு பிளான் போட்டாலே நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிற இடம்னு பார்த்தோம்னா அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்கள் தான். ஆனா ஏன் இந்த மலை பிரதேசங்கள்ல மட்டும் குளிருது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நாம அத பத்தி தெரிஞ்சுக்குவோமா? சின்ன வயசுல நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், என்னடா மலை ஏற ஏற சூரியனுக்கு கிட்ட தான் போறோம், ஆனா சுடதானே செய்யணும், ஏன் குளிருது அப்படின்னு. அதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதுல ஒரு முக்கிய காரணம் அதுதான், சூரியன்ல இருந்து வர்ற கதிர்கள் நேரடியா காத்த சூடாக்குறது கிடையாது, அப்படி பண்றதும் ரொம்ப குறைவு தான். மாறா சூரிய கதிர்கள் முதல்ல நீர்பரப்பு நிலப்பரப்பு தான் முதல்ல வெப்பப்படுத்தும். இப்படி சூடான நிலப்பரப்பு தான் வெப்பத்தை அப்படியே காத்துக்குமே கடத்தும், அதனால காத்தும் சூடாகுது. ஆனா மலை மேல போக போக இந்த எஃபெக்ட் கம்மியாகுது. இதனாலதான் மலை பிரதேசங்கள்ல குளிர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாவும் இருக்குது. இனிமே யாராவது மலை பிரதேசங்கள் போகும்போது குளிருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு காரணத்தை சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழக நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாத்தி போன். நம்ம மீன்பிடி தொழில முன்னாடி கடலுக்கு போகும் பொழுது காடு கரைகளை ஞாபகம் வச்சுதான் தொழில் செய்வாங்க. அது என்ன காடு கரை அப்படின்னு நீங்க கேட்கலாம். காடு கரை அப்படின்னா வந்து கரையில இருக்கிற ஏதோ ஒரு அடையாளம், உதாரணமா ஒரு மரம் இல்லைன்னா ஒரு வீடு, சில இடங்கள்ல வந்து தூண்கள் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுதான் அன்னைக்கு வந்து கடலுக்கு போனாங்க. ஆனா இன்னைக்கு வந்து GPS, அதாவது புவி இடம் காட்டி, அதை வந்து வச்சிருக்காங்க. கரையில இருந்து நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத வந்து இப்ப எல்லாமே ஈஸியா பாத்துக்கிறதுக்கு GPS பயன்படுது. இந்த GPS வந்து 1960 வருஷம் வெற்றிகரமா பயன்படுத்தினாங்க அமெரிக்க கடற்படையினர். அதுக்கப்புறமா 1967 வருஷம் டிமேஷன் அப்படின்ற செயற்கைக்கோளை GPSக்காகவே உபயோகப்படுத்தினாங்க. இதை வந்து உருவாக்கி உலகத்துல இருக்கிற கடிகார நேரத்தோட, அதாவது இப்ப நம்ம இந்திய கடிகார நேரம் அப்படின்னா 12 மணி நேரம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்து மற்ற இடங்கள்ல வந்து 24 மணி நேரம் ரயில்வே டைம் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி கடிகார நேரங்களோட பொருத்தி அதுக்கப்புறமா அதை வந்து செயல்படுத்தினாங்க. வெற்றிகரமாக GPS வந்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு GPS வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்த சொல்றதுக்கு இது காரணமாக இருக்குது. என்ன அப்படின்னா செயற்கைக்கோள்கள். இந்த GPS வந்து ஒரே நேரத்தில் 4 செயற்கைக்கோள்களோட தரவுகள், அதாவது அதில் இருந்து சமிக்கைகளை பெற்று அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து உங்களுடைய டிஸ்பிளேல காட்டுது. இது எல்லாமே GPS உடைய செயல்பாடுகளாக இருக்குது. இதுக்கப்புறமா வந்து எக்கோ சவுண்டர். எக்கோ சவுண்டரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பாடல் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நாத்திபோன். நம்ம பகுதியில் வவ்வால்கள் இருக்கிறத நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அது எப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் அது தெரியும். அதுவும் கொய்யா பழம், வாழைப்பழம் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நைட்டில் தான் வந்து இதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இரவு நேரத்தில் மட்டும் ஏன் வவ்வால்கள் வேட்டையாடுது? இரவு நேரத்தில் அதிகமாக வெளிச்சமே இருக்காது, மற்ற விலங்குகள்லாம் இரவில் வேட்டையாடாது, ஆனால் வந்து வவ்வால்கள் மட்டும் ஏன் இரவில் வந்து வேட்டையாடுது? எப்படி வேட்டையாடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வவ்வால்கள் வந்து ஒரு சவுண்ட் மாதிரியான வேவ்ஸ்லாம் ஏற்படுத்துமா, அதெல்லாம் வந்து காற்றில் பரவி விட்டு அந்த அலைகள்லாம் மறுபடியும் அதுக்கிட்ட வருமா. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வர்ற அலைகளை வச்சு அது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த இடத்துல என்ன பொருள் இருக்குது, ஏதாவது பூச்சி இருக்குதா இல்லைன்னா வந்து ஏதாவது பழம் இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிச்சி அது மூலமாக வேட்டையாடுறது தான் இந்த வவ்வால்கள். அதே மாதிரி தான் எக்கோ சவுண்டர்ஸும் கூட. அதிகமாக எக்கோ சவுண்டர் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கடலுடைய ஆழத்தை கணக்கிடுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய கப்பல்களில் வந்து பேத்தோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வச்சு தான் வந்து இந்த கடல்களில் இருக்கிற ஆழத்தை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி பயன்படுது எக்கோ சவுண்டர் அப்படின்னா, வந்து மீன் கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆழம் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, எவ்வளவு ஆழம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு, மேடு பள்ளங்களை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த எக்கோ சவுண்டர் வந்து யூஸ் ஆகுது. இன்னமும் கூட நம்மளுடைய மீனவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கோ சவுண்டரு ஜிபிஎஸ் இதெல்லாம் வந்துருச்சு, ஆனால் இன்னமும் நாங்கள் வந்து அப்டேட்டடான, அதாவது இன்னும் நவீனமான ஜிபிஎஸ் எக்கோ சவுண்டர்லாம் வந்துச்சுன்னா கூட அதையும் நாங்கள் வாங்கிக்கிடுவோம், அதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம் தான். நவீனங்கள் போக போக நம்மளும் அந்த நவீனத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஒரு தோளனாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தானே. அதனால் வந்து கண்டிப்பாக இன்னமும் கூட வரும் அப்படின்னு நாங்கள் நம்பலாம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டே, மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் திமோன். சமீபத்துல ஒரு விஷயத்த வந்து நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, இந்த சால்மன் மீன்கள்லாம் இருக்குதுல்ல, சால்மன் மீன்கள் வந்து அதிகமா நன்னீர் அப்புறமா கடல் நீர் ரெண்டுக்கும் இடையில வந்து வலசை போகும். இதுக்கு எந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னா வந்து முகத்வார பகுதிகள். முகத்வார பகுதிகளில் தானே வந்து தண்ணீர்கள் நன்னீர் வந்து, அதாவது ஒரு ஆறு ஓடுது அப்படின்னா அந்த ஆறு வந்து கலக்கிற இடமும் என்னவா இருக்கும், முகத்வாரமாக தான் இருக்கும். அப்போ இந்த முகத்வாரத்தில் தான் வந்து ஈஸியாக அவங்க வந்து நன்னீருக்கும் கடல் நீருக்கும் தாவி தாவி அவங்க வந்து போய்க்க முடியும். அதனால வந்து இந்த முகத்வார பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கிளாமத் அணை அப்படின்றது வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு முகத்வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டு வந்து இப்போ இல்லை. ஏன் அப்படின்னா, இதை இடிச்சிட்டாங்க. ஏன் இடிச்சாங்க அப்படின்னு கேட்டால், சால்மன் மீன்கள் வந்து வலசை போகிறதுக்கு தடையாக இருக்குது இந்த கிளாமத் அணை, அதனால இதை வந்து இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து இடிச்சிட்டாங்க. சால்மன் மீன்கள் மட்டும் வலசை போகிறதுக்கு தடையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், சில விலங்குகளும் பறவைகளும் மக்களும் கூட இதனால் பாதிக்கப்படுறாங்க. அதாவது சால்மன் மீன்களை வச்சு பிழைப்பு நடத்துகிற பறவைகளும் பாதிக்கப்படுது, அதை பிடிச்சு வியாபாரம் பண்ணுற மக்களும் பாதிக்கப்படுறாங்க, அதை உணவாக உட்கொள்கிற விலங்குகளும் பாதிக்கப்படுது, அதனால இந்த அணைக்கட்டை வந்து நாங்கள் இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 அணைகளையும் சேர்த்து இடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சால்மன் மீன்கள் வலசை போக வந்து 100 வருடங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கிளாமத் அணையை கட்டியிருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சால்மன் ஃபிஷ்லாம் இனிமேல் வருமா அப்படின்ற சந்தேகத்தோடு அதையெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் அந்த அமெரிக்க மக்கள்கள். இதே மாதிரியே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு லேட்டாக தான் புரிய ஆரம்பிக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, புரியும் பொழுதே நம்மள்கிட்ட நிறைய வளங்கள் இருக்கிறதே கிடையாது. அதனால என்னென்ன வளங்கள் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே அறிஞ்சுக்கிட்டோன்னா, நம்மள்கிட்ட இருந்து எந்த வளமும் பாதிக்கப்படாமல் எந்த வளமும் போகாமல் அழிஞ்சு போகாமல் நம்மக்கிட்டே இருக்கும். அது மூலமாக நம்ம வந்து ஒரு நீடித்த நிலையான வாழ்வாதாரத்தை பெற முடியும் அப்படின்ற இந்த கருத்தோடையே இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நாத்தி போன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம்

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்கா, அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொட்டி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

கேட்டாங்க பாட்டியும் ஏலக்கா வேணும்னு கேட்டாங்க, பட்டமாடப்பா இது வேணும்னு கேட்டாங்க.

0: பொழுதாய ஊருக்கு வெரசாக திரும்பணும், வெகு தூரம் நடக்கணும், வேகமா வாடா. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க. கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆட்சி வாங்கணும் நாங்க. வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தோட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

இப்படி வாடான்னு பைல்வானும் சொன்னாங்க, இப்படி வாடான்னு பைல்வானும் சொன்னாங்க. ஏழு தோலானுக்கு பாபாவும் பிஷாவும், மூணு தோலானுக்கு முந்திரி தாட்டையும். வாங்கிட்டு வாடா சின்னிட்டு போடா, வந்துடு உனக்கும் வீரம் நாங்க. நான் திங்க போறேன், நான் திங்க போறேன், அப்புறம் பாரு நம்ம ஊரு காடைய முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. வண்டி சோல செம்பட்டனா, விட்டு வர உங்கட்டதா, எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறா நடந்து.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அன்பான நேயர்களுக்கு இதமான இரவு வணக்கம். 9 to 10 வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க போற கதை பேரு ஆர் சத்யநாராயணன் எழுதின 2 வசந்தம். கதை சொல்றதுக்காக நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு சுல்தானா. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைக்குள்ள நுழையலாமா? சேதுராமன் ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு ஒரு பையன், பேரு வெங்கடேஷ். சரியான சுட்டி பையன், சேட்டை பண்ணுவான் பண்ணுவான் அப்படி பண்ணுவான். சேதுராமன் இப்ப 2 வருஷங்களா வேலைக்கு போறதும் இல்ல, லாஸ் ஆஃப் பேல லீவும் எடுத்துக்கிட்டாரு. சேதுராமனுக்கு சின்ன மனநோயும் இருந்துச்சு. டாக்டர் கிட்ட போய் மருந்துகளை வாங்கி அதாவது சரியா சாப்பிடாமலும் இருந்துட்டாரு. சேதுராமன் இப்போ உயிரோட வாழ்றதுக்கான முக்கிய காரணமே அவரோட ஒரே செல்ல பையனான வெங்கடேஷ். சேதுராமன் உயிருக்கு உயிரா நேசிச்ச லட்சுமி 2 வருஷங்களுக்கு முன்னாடி வெளியில ஸ்கூட்டர்ல போகும்போது ஒரு லாரி பின்னாடி வந்து அப்படியே மோதிருச்சு. சம்பவ இடத்திலேயே அவங்க தூக்கி வீசப்பட்டாங்க. அதுக்கப்புறம் லட்சுமியோட உயிரை இந்த உலகத்தை விட்டு போயிருச்சு. சேதுராமனுக்கு அந்த சம்பவத்தை தாங்கவே முடியல. அவரு அவ்வளோ நேசிச்ச லட்சுமி ஒரே நொடியில இறந்து போனது அவரை ரொம்ப பாதிச்சுச்சு. அப்ப மனசளவுல பாதிக்கப்பட்டவர் தான் இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு மனக்குமுறலோட வாழ்ந்துட்டு இருக்காரு. எதுலையுமே அவருக்கு ஆர்வமே இல்லை. அவர் வாழ்றது அவர் பையனான வெங்கடேஷ்காக மட்டும்தான். சேதுராமன் போரூருக்கு பக்கத்துல இருக்கிற சபரி நகர்ல தான் இருக்காரு. அவரோட பக்கத்து வீட்டுக்கு ஒரு நடுத்தர வயசு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க பேரு கீதா. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். 2 வசந்தம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. சேதுராமனோட பக்கத்து வீட்டுக்கு கீதான்ற ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அந்த பக்கத்து வீட்டோட கதவை அவங்களால திறக்கவே முடியல. துணைக்கு வெங்கடேஷ கூப்பிட்டுக்கிட்டாங்க, அவனாலையும் முடியல. போராடினாங்க போராடினாங்க, அந்த வீட்டு கதவை திறக்கிறதுக்கு போராடிக்கிட்டே இருந்தாங்க. சேதுராமனுக்கு தான் அது பக்கத்து வீடு, கீதாக்கு கிடையாது. ஏன்னா அது அவங்களோட அப்பா வீடு. ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட அப்பா வீட்டுக்கு அவங்க வரும்போது வீடு பூட்டி போட்டது பூட்டியே கிடந்தனால பூட்டு இறுகியும் போச்சு. இப்ப அதை எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி நல்லபடியா திறந்துட்டாங்க. 20 வருஷங்களா காலியா இருந்த வீடு அது. ரொம்ப தூசியா இருந்துச்சு. கீதாவோட அப்பா இப்ப இல்ல, அவரு போஸ்ட் ஆபீஸ்ல பெரிய பொறுப்புல இருந்த ஒரு ஆபீசர். கீதாவும் போஸ்ட் ஆபீஸ்ல பெரிய பொறுப்புல இருக்காங்க. இப்ப அவங்க சபரிநகர் தபால் நிலையத்துலதான் போஸ்ட் மாஸ்டரா வந்திருக்காங்க. அதனால அப்பாவோட வீட்டிலேயே தங்கிக்கலான்னு சொல்லிட்டு கீதா அவங்களோட அன்றாட தேவைகளுக்கான பொருட்களையும் கொண்டு வந்திருந்தாங்க. கீதா வெங்கடேஷ தான் பார்த்தாங்களே ஒழிய சேதுராமனை பார்க்கல. கதவை திறந்துக்கிட்டு அவங்க உள்ளயும் போயாச்சு. தூசி துப்பட்டான்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வீடு பாக்குற மாதிரியே இருந்துச்சு. அழுக்கு படிஞ்சு போய் தூசி புடிச்ச அந்த வீடு கண்ணாடி மாளிகையாட்டம் பழ பழான்னு இருந்துச்சு. வெங்கடேஷும் அவனால முடிஞ்ச உதவிய கீதாக்கு பண்ணான். ஒரு ரூமா அவங்க கிளீன் பண்ணாங்க. அப்படி அவங்க கிளீன் பண்ணும்போது தான் பழைய பழைய கடிதங்கள், அதுலயும் காதல் கடிதங்கள் எல்லாம் கீதாவால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கதையில என்னென்னவோ ஆயிப்போச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சுருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: பாட்டி, உங்க வயசு 60, 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
2: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
3: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
4: ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
5: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
4: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
7: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். கீதாக்கு தனக்கு வந்த காதல் கடிதத்தை பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதே சமயம் அவங்களோட பழைய கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. வெங்கடேஷ தேடி சேதுராமன் கீதாவோட வீட்டுக்கு வந்தாரு. சேதுராமன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அவரை பார்த்த கீதாக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அதோட பெரிய இடி அவங்களோட தலையில விழுந்தது போல இருந்துச்சு. கீதா சேதுராமனை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா சேதுராமனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. கீதாக்கு சேதுராமன் யாரு என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க எதையுமே வெளியில காமிச்சுக்கல. அவங்களோட உணர்வுகள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டாங்க. வெங்கடேஷ் சேதுராமனோட பையன்றது மட்டும் கீதாக்கு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. கீதாக்கு சேதுராமனை பார்த்ததுமே அவங்கள அறியாம கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சோடுச்சு. ஆமா, கீதாவும் சேதுராமனும் ஒரு காலத்துல ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மனசார விரும்பினவங்க. வெங்கி, எங்கடா போன? உன்னை எவ்வளவு நேரம் தேடுறது? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே? வீடு முழுக்க உன்னை வல வீசி தேடுனேன். இல்லப்பா, இந்த ஆன்டி ஊருக்கு புதுசு போல, அதான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். இவங்க வீடை சுத்தம் பண்ணாங்கப்பா, நான் இவங்க கூட இருந்து என்னால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்தேன். அப்படியா? சரி சரி, எனக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் மறந்து போகுதுப்பா. நீ டக்குன்னு வீட்டுக்கு முதல்ல வரப்பாரு, நான் உன்னை தேடிட்டே இருக்க முடியுமா? அடுத்து நான் மாத்திரை வேற போடணும். சேதுராமன், உங்களுக்கு என்ன தெரியலையா? உங்க பேர் என்ன? என் பேரு கீதா. கீதாவா? நல்ல பேரு. சரி சரி, நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பழசு எதுவுமே ஞாபகத்துக்கு வராதவரா சேதுராமன் அவங்க பையனை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கும் போயிட்டாரு. அலைபாயுதை நிகழ்ச்சியில 2-ஆம் வசந்தம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதை நிகழ்ச்சியில் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. கீதாவோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அவங்க சேதுராமனை நினைச்சு ரொம்ப வேதனையும் பட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட மனசு கடந்த காலத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சுச்சு. சேதுராமனும் கீதாவும் ஊட்டியில இருக்கிற ஒரு காலேஜ்ல பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. பாடங்கள் சந்தேகங்களை தவிர ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சில மாசங்கள்லயே அவங்களுக்குள்ள காதலும் மலர்ந்துச்சு. அவங்களோட சாப்பாடை ஷேர் பண்ணிப்பாங்க, பாடத்துல ஏதாச்சும் டவுட் இருந்தா அதை கேட்டுப்பாங்க, ஏதாச்சும் கஷ்டம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிப்பாங்க. அது பண உதவியா இருக்கலாம், பொருள் உதவியா இருக்கலாம், இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சேதுவும் கீதாவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல உறவையும் மேம்படுத்திட்டு இருந்தாங்க. ஊட்டியில கீதாவோட பெரியப்பா இருந்தார். அவர் வீட்டுல இருந்துதான் கீதா படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா சென்னையில இருந்தாரு. சேது கீதாவோட காதல் கதை அவங்க ஊர்ல காலேஜ்லன்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, ஊட்டியில இருக்கிற பிரபலமான சுற்றுலா தலங்களான தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா, அப்புறம் தொட்டபெட்டான்னு இன்னும் பல சுற்றுலா தலங்களுக்கு போய் அவங்க ரெண்டு பேரும் நல்லா சுத்தி பார்த்தாங்க. இருக்க இருக்க கீதா சேதுவோட காதல் ஆழமாகி போச்சு. கீதாக்கு எல்லாமே இப்ப ஞாபகத்துல இருக்கு, ஆனா சேதுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. கீதா வெங்கடேஷ் மூலமா சேதுராமனோட பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காகவே அவங்க ஒரு திட்டத்தையும் போட்டாங்க. வெங்கடேஷ் மூலமா சேதுவ ஒரு 5 நாளைக்கு ஊட்டிக்கு போறதுக்கு சம்மதிக்க வச்சாங்க. கீதா அப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கான காரணமே சேதுராமனுக்கு டிமினிஷியா, அதாவது ஞாபக மறதி வந்திருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள குணப்படுத்துறதுக்காக ஊட்டிக்கு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் கதையெல்லாம் என்ன ஆச்சு தெரியுமா? நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. கீதா, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? வெங்கடேஷ்க்கு நாளைக்கு ஸ்கூல் வேற இருக்கு, ஆனா நீங்க லீவ் போட்டு 5 நாளைக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சேதுராமன், பரவாயில்ல, விடுங்க. முதல்ல உங்களை நான் குணப்படுத்தியே ஆகணும். இன்னும் உங்களுக்கு தெரியலையா? நான் தான் சொல்றேன்னு, எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லைன்னு. ஆனா இப்ப நீங்க பார்க்க போற ஒவ்வொரு இடமும் என்ன உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகப்படுத்தும். உங்களுக்கு பிடிச்ச தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், ரோஜா பூங்கா, தொட்டபெட்டான, இன்னும் பல இடங்களை சுத்தி பார்க்க போறோம். வெங்கடேஷும் நம்ம கூட தான் வருவான். அதெல்லாம் சரி, ஆனா நம்ம எதுக்கு அங்கெல்லாம் போகணும்? நீ கிட்ட இதுக்கு மேல எதுவும் கேட்காதுங்க. நான் போற இடத்துக்கு என் கூட வாங்க. அங்க நீங்க அமைதியா உட்கார்ந்தாலே போதும். மத்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்னு நான் முழுமையா நம்புறேன் அப்படின்னு சொல்லி கீதா ஊட்டியில இருக்கிற பிரபலமான சுற்றுலா தலங்கள் எல்லாத்துக்கும் சேதுராமனை கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவருக்கு எதுவுமே ஞாபகத்துல வரல. கடைசியா தொட்டபெட்டாக்கும் போயிட்டாங்க. அங்க போனதும் சேதுராமனோட மனசுல ஏதோ ஒரு மாற்றம், அதுவும் இனம் புரியாத மாற்றம். அங்க சிலு சிலு நடிச்ச காத்த நல்லா சுவாசிச்சாரு. ரெண்டு கைகளையும் பரபரான தேய்ச்சு அந்த சூடு எடுத்து தன்னோட கண்ணங்கள்லயும் ஒத்திக்கிட்டாரு. கண்கள்ல இருந்து அவருக்கு கண்ணீரும் வந்துச்சு. அதே சமயம் கீதாவை பார்த்து, ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, நான் அதை உங்ககிட்ட சொல்றேன், அதெல்லாம் கரெக்டான பாருங்க. சொல்லுங்க சேதுராமன்.

வேலை எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு பண்ணுவீங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, நீங்க நல்லா இருந்தா போதும்னு நினைக்காம மத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த குணம் எல்லாம் சேர்ந்து உங்களை எனக்கு பிடிக்க வச்சுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விரும்பவும் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நம்ம காதல் கதையில பல திருப்பங்கள் ஏற்பட்டுருச்சு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகவும் நான் சென்னைக்கு போயிட்டேன். கொஞ்ச நாளைக்கு நான் அங்கேதான் இருந்தேன். என்னால ஊட்டி பக்கம் வர முடியல. உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸும் இருந்துச்சு. வாழ்க்கை என்ன பல திசையை நோக்கி கூட்டிட்டு போச்சு. அதுல நான் சிக்கிக்கிட்டேன்னு கூட சொல்லலாம். கஷ்டமும் ஒரு கட்டத்துல என்ன அழுத்துச்சு. ஒரு கட்டத்துல டிகிரி வாங்குறதே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. அப்பாவை பாக்குறது மட்டும் இல்லாம அப்பாக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருந்துச்சு. எக்ஸாமுக்கு மட்டும்தான் நான் காலேஜ்க்கு வந்தேன். அதுக்கப்புறம் உங்களோட காண்டாக்டும் என்கிட்ட இல்லாம போச்சு. உங்களை சத்தியமா நான் ஏமாத்தணும்னு நினைக்கல. என்னோட சேர்ந்து நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன். உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். என் கஷ்டத்தை சொல்லி அந்த கஷ்டம் உங்களை தாக்கிருமோன்னு நினைக்கும் போது அதை என்னால ஏத்துக்கவே முடியல. நீங்களும் எனக்கு போன் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுவும் நடக்காம போச்சு. சரி, இது எப்படியோ இப்ப உங்களுக்கு எல்லாம் ஞாபகத்துல வந்துருச்சே. அது சரி, லக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு என்னாச்சு? அவங்க எப்படி உங்களோட வாழ்க்கையில வந்தாங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வேணாம். உன்கிட்ட சொல்றதுல என்ன கீதா, லக்ஷ்மி என் சொந்தக்கார பொண்ணு. ஒரு கட்டத்துல நான் படிச்சு முடிச்சுட்டு வேலையெல்லாம் பார்க்கும்போது எங்க அம்மா இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அம்மாவோட பேச்சை மீற முடியாம அந்த பொண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளும் என் கூட சந்தோஷமா இருந்தா. நானும் அவ கூட உண்மையா சந்தோஷமா வாழ்ந்தேன். உன்னோட நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை விட்டும் போயிருச்சு. நல்லா போயிட்டு இருந்த எங்களோட வாழ்க்கையில அன்னைக்கு அந்த ஒரு துயர சம்பவம் நடக்கலன்னா இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட், அதுல லக்ஷ்மியோட உயிர் போச்சு. எனக்குன்னு இருக்கிற சொத்து என்னோட பையன் மட்டும்தான். அவனுக்காக மட்டும்தான் இப்ப நான் இந்த உசுர கையில பிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ சொன்ன மாதிரி வாழ்க்கை நம்மள பல திசையை நோக்கி கூட்டிட்டு போகுன்றது மட்டும் இல்லை, அது நமக்கு பல பாடங்களையும் கத்துக் கொடுக்கும். நம்ம என்னதான் எந்த பிரச்சனையும் கஷ்டமும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது, நம்ம நிம்மதி இல்லாம இருக்கவே கூடாது, சந்தோஷமா இருக்கணும் நினைச்சாலும் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்து எட்டி பார்க்கும். அதெல்லாம் கடந்து போறதுதான் வாழ்க்கை. ரொம்ப நன்றி கீதா, எதை எப்படியோ உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட பழைய நினைவுகளை எனக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் மன நோயில இருக்கேன்றத தவிர இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுவும் இப்ப போயிருச்சு. நீங்க சொன்னதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேது, இது எப்படியோ நீங்க நல்லா இருந்தா போதும். எங்க என்னோட ஞாபகம் உங்களுக்கு இல்லாம போயிருமோன்னு நினைச்சேன். எப்படியோ உங்களோட பழைய ஞாபகங்களையும் நான் கொண்டு வந்துட்டேன். அஞ்சு நாள் இனி நம்ம ஊட்டியில இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெங்கிய கூப்பிட்டுக்கிட்டு இப்பவே நம்ம சென்னைக்கு போயிருவோம், சரியா அப்படின்னு கீதா சொல்ல, கொஞ்ச நேரத்திலேயே வெங்கடேஷும் சேதுராமனும் ஊட்டியிலிருந்து கிளம்பிட்டாங்க. சேது, கீதா, வெங்கடேஷ்னு மூணு பேரும் சென்னைக்கும் போயாச்சு. இழந்த நினைவுகளோட கஷ்டமான ஒரு இருக்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த சேதுக்கு கீதா ஒளி விளக்கா கிடைச்சாங்க. ஆமா, காலங்கள் செல்ல சேதுராமன் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. வெங்கடேஷ்க்கு ஒரு அம்மாவும் கிடைச்சாங்க, சேதுராமனுக்கு ஒரு நல்ல மனைவியும் கிடைச்சாங்க. எதிர்பாராத திருப்பங்கள் சேதுராமனோட வாழ்க்கையில ஏற்பட்டு அவரோட வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா மாறுச்சு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709-4-3-9-9-9. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: చెమల్లి.
1: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
2: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
1: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால்ல படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
3: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
1: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது. வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
3: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
1: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
3: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
1: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
3: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
1: ஆமா.
3: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
1: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
3: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: குப்பையா, கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: பச்சத்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணிய இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: டேய் கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய் மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னும் புரியலையே எனக்கு.
1: அம்மா இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசாவில போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை கான்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சின்ன பிள்ளைங்கள நம்ம வீடுகள்ல சொல்லுவோம். ஆனா அந்த அட்டைப்பூச்சிய பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அட்டைப்பூச்சிக்கு கிட்டத்தட்ட 32 மூளைகள் கிட்ட இருக்குதாம். இது மட்டும் இல்லாம அதோட உடம்பு 32 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியான நரம்பு முடிச்சுகள். அந்த நரம்பு முடிச்சுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மூளையா செயல்படுது. இப்படி இருக்கிறதுனால நாம அட்டைப்பூச்சியோட வாழை தொட்டா கூட தலையில இருந்துதான் சிக்னல் வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாது. அந்த வால் பகுதியை வச்சு உணர்ந்து அதுக்கப்புறம் சுரண்டுக்கும். இதுதான் அது வளைஞ்சு நெளிஞ்சு போகவும் ஹெல்ப் பண்ணுது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு? மொபைலா மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

ஜீரோ குடிக்கும் கோடம்பா கோயே ரோப்ளே நிறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

0: SAFM 90.4
1: நேரம் இப்பொழுது இரவு ஒரு மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இன்று பாட்ஷா மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா என்னத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடியோ வாங்கடியோ.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: பாட்ஷா மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று பாட்ஷா மற்றும் சிவா திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு, அதை சேர்த்து வச்சிருக்கேன். அத

0: உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
3: இந்த ஊரில் பல பேரை பார்த்து புட்டேன்.
2: சபாஷ்.
3: நா வீர சூரா
4: அடிக்கதுவா.
3: நம்ம பட்டி நாலு பேரை கேட்டு பாரடா.
5: நம்ம பட்டி நாலு பேரை கேட்டு பாரடா.
3: சாரு
4: சாரு
3: எதுக்கும்
4: எதுக்கும்
3: துணிஞ்ச வண்டா
5: துணிஞ்ச வண்டா.
2: யாரோட டா போடுறீங்க?
5: அட
3: மாப்பிள்ள சும்மா மறக்காத மச்சான் சொன்னாச்சு.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 2 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஆகட்டெண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஆகட்டெண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா.

பொண்ணுக்கு பார்த்துக்கோ, கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுக்கோ, வேறு போல போக வேண்டும் கேட்டுக்கோ, தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது என்னமோ குடல், அதுக்கப்புறம் கல்லீரல் தான். ஆனா இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அட, அதாங்க உண்மை. நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஏன் பெரிய உறுப்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம உடம்புல சிறு குடலோட நீளம் 20 அடி, அதே பெருங்குடலோட நீளம்னு பார்த்தோம்னா 5 அடி, மொத்தமா 25 அடி. அதனால நீளமான உறுப்பு எதுன்னு கேட்டா வேணா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கல்லீரலோட எடைன்னு பார்த்தோம்னா 1.5 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபுட்பால் அளவு இருக்குமா. நம்ம உடம்புல மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படின்னு கேட்டா வேணா நாம இந்த கல்லீரலை சொல்லலாம். மத்தபடி மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நம்முடைய தோல் தாங்க. கிட்டத்தட்ட 20 சதுர அடி பரப்பளவுல ஒரு பெரிய போர்வ மாதிரி நம்மள மூடி இருக்குதான். இதோட எடை மட்டுமே சுமார் 3-4 கிலோ வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் கிடையாது, வெளியிருந்து வரக்கூடிய தேவையில்லாத தூசி, புகை, அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகள் இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ள வராம ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் இந்த தோல் நம்மள பாதுகாக்குது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை இந்த சக்கரம் சுற்றுகிற அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு

0: பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கையிலே வளவி எல்லாம் கலகலன்னு ஆடையிலே காலிலே கொலுசு ரெண்டும் ஜதி தாழம் போடையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு கண்டும் காணாமே சுண்டு

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஐயா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: களைப்பும் தோங்கும் கண்கள் மூடும் காலை விடிந்தால் நீரிலாடும்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி
0: இப்படித்தான் இருக்க வேணும்.

காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேலே சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏத்த பண்பை மாற்ற

0: ஆம்பளை பாக்குறான் வீட்டிலே.
1: எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க,
0: களை எடுக்கணும், வேலைய வைக்கணும், கதிரும் முத்தின வயல் இருக்கணும், கட்டு

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோம், யாருமே ஹாஸ்பிட்டல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அடித்து தின்னும் புலிகளும் உண்டு. ஆண்களுக்குள்ளே மான்களும் உண்டு, அடித்து தின்னும் புலிகளும் உண்டு. யம் யம் யம் யம் யம் யம் யம் யம்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. அப்பா.

0: சிக்கிறோம், ஆள் வர போகுது, அச்சோ சிக்கிறோம், ஆள் வர போகுது, அசடே உனக்கெங்கே அவசரம் புரியுது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மாட்டையா மாட்ட ஓட்டுறே மோட்டார் என்ன சைக்கிள் என்ன எல்லாம் எனக்கு பின்னாடி போட்டா போட்டி பச்சா நீங்க நான் தான் போவேன் முன்னாடி மோட்டார் என்ன சைக்கிள் என்ன எல்லாம் எனக்கு பின்னாடி போட்டா போட்டி பச்சா நீங்க நான் தான் போவேன் முன்னாடி சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்ணி நாளை இரண்டு ஓடுது பாரு இருது பாரு ஆயுது பாரு அறுது பாரு ஒவ்வொரு பாரு ஒவ்வொரு பாரு இப்படி அப்படி காவுது பாரு ஓரா ராஜா ஓரா ராஜா ஓரா ஓரா ஓரா ராஜா சாட்டி கையில் கொண்டு வாங்க கண்டை காலை இரண்டு ஓடுது பாரு இருது

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 29 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனர்களுக்கான சமூக

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாபத்தா கண்ணே குட்டி பாத்தாடா வந்து இருக்கா தங்கம் வச்ச வள்ளி பெட்டி தாலி கொடி போட்டு வப்பா மாமே மாமே என் தங்க

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான

0: என்னப்பா வண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான

0: noi.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day. Wish you many more happy returns of the day. I wish you many more happy returns of the day.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: எங்கேயாவது டூர் போகலாம்னு பிளான் போட்டாலே நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிற இடம்னு பார்த்தோம்னா அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்கள் தான். ஆனா ஏன் இந்த மலை பிரதேசங்கள்ல மட்டும் குளிருது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நாம அதை பத்தி தெரிஞ்சுக்குவோமா? சின்ன வயசுல நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், என்னடா மலை ஏற ஏற சூரியனுக்கு கிட்ட தான் போறோம், ஆனா சுடதான செய்யணும், ஏன் குளிருது அப்படின்னு. அதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதுல ஒரு முக்கிய காரணம் அதுதான், சூரியன்ல இருந்து வர்ற கதிர்கள் நேரடியா காத்த சூடாக்குறது கிடையாது, அப்படி பண்றதும் ரொம்ப குறைவு தான். மாறா சூரிய கதிர்கள் முதல்ல நீர்பரப்பு நிலப்பரப்பு தான் முதல்ல வெப்பப்படுத்தும். இப்படி சூடான நிலப்பரப்பு தான் வெப்பத்தை அப்படியே காத்துக்குமே கடத்தும். அதனால காத்தும் சூடாகுது. ஆனா மலை மேல போக போக இந்த எஃபெக்ட் கம்மியாகுது. இதனாலதான் மலை பிரதேசங்கள்ல குளிர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்குது. இனிமே யாராவது மலை பிரதேசங்கள் போகும்போது குளிருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு காரணத்தை சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.